காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காற்று இதயம் மௌனம் அத்தனையும் கடந்து பேசிக் கொண்டிருக்கின்றது. காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சி மூன்றில் நேர்கள் 5145584 சைபர் 209 என்ற தொலைபேசி இலக்கத்தோடாகவும், தொன்று நேர்கள் 416-584-1029 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தோடாகவும் இணைந்து கொள்ளலாம். காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியில் இந்த ஜோடி பாடல்களை கேட்க இருக்கின்றீர்கள். இந்த ஜோடி பாடல்களில் பதிலுக்கு தகுதியில் பாடல், அந்த பாடலில் வரும் வார்த்தைகள் எல்லாம் கேட்கின்ற இந்த நேரத்தில் இந்த பாடல் எப்படின்னு சொன்னால் புயலாக வரப்போகுது.

புயல் என்பது அழிக்கிற புயல் கிடையாது, மக்கள் மனசுல விரும்புற புயல், காதல்ல உணர்ற புயல். அது காற்றும் கிடையாது, தென்றலும் கிடையாது, அல்லது கால்நிலைக்கு வர்ற காற்றின் மாற்றமும் கிடையாது. ஆனால் இதற்கு பேர் தான் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காதல் எப்படியெல்லாம் பாடுகிறது கேட்போம்.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma, ekachakamma, wanna
1: kanda heart beat ta yerde. 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
2: குறி வச்சா ஏற விழணும்.
1: பாக்குறவங்க கண் உங்களை மட்டுமே பார்க்கணுமா? அதுவும் வச்ச கண் வாங்காம. அப்படின்னா உங்களோட தெரிவு ஏஷியானா ஜுவல்லரி மட்டும்தான். இங்க இருக்கிற ஜுனிக்கான கலெக்ஷன்ஸ் மத்தவங்கள இருந்து உங்களை எப்பவுமே தனியா காட்டும். இங்க இருக்கிற புது புது கலெக்ஷன்ஸ் பார்த்தா நீங்க வேற எங்கேயும் போக மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய நகைய வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணினா அதுக்கும் இங்க தீர்வு இருக்கு. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களால உங்களோட பழைய நகைகளை இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தர்றாங்க ஏஷியானா ஜுவல்லரி. உங்ககிட்ட இருக்கிற நகைகள்ல ஏதாவது திருத்த வேலைகள் இருந்தா நேர்த்தியான முறையில அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமா ஏஷியானா ஜுவல்லரியில அதை திருத்தி பெற்றுக்கொள்ளலாம்.
3: சிங்கப்பூர் மற்றும் துபாயில் இருந்து தெரிவிக்கப்பட்ட 24 கரட் தங்க கட்டிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஏஷியானா ஜுவல்லரி, இலக்கம் 524 ஜென்டலான் குவெஸ்ட் ஷூட் 5 மோன்ட்ரியல். தொடர்புகளுக்கு 514-273-8300. ஏஷியானா நகை மாளிகை, ஒவ்வொரு நகையிலும் ஒவ்வொரு கதை.
1: அனைத்து விதமான உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514-244-7957.
4: உங்கள் அவசர தேவைகளுக்கு தங்க நகைகளை அடகு வைக்க நம்பிக்கையாய் நாடுங்கள் ஜே ஃபைனான்சியல். தங்க நகைகளுக்கான நியாயமான பெறுமதியை சிறந்த வட்டி வீதத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் நாணயமாற்று சேவைகளையும் இவர்களிடம் இருந்து பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஜே ஃபைனான்சியலை நாடுங்கள். உங்கள் நம்பிக்கையின் நிதி துணை.
3: மூன்றில் 2180 புலுவார்ட் மார்ஷல் லோரன்ஸ் சென்ட் லோரனிலும் மற்றும் 1855 சென்ட் கேத்தரின் ஸ்ட்ரீட் வெஸ்ட் டவுன் டவுனிலும் இரு இடங்களில் நம்பகம் சேவையை உங்களுக்கு வழங்குகின்றார்கள்
4: ஜே ஃபைனான்சியல். தொடர்புகளுக்கு நிரோஷன் 514-726-5156.
3: தங்கம் மற்றும் வைர நகைகளை உங்கள் மனம் போல் தெரிவு செய்திட KPS ஜுவல்லரி.
1: அழகான நவீன டிசைன்களுடன் உங்களை மேலும் அழகாக்கும் நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: அவசர பண தேவைகளுக்கு மனநிறைவான குறைந்த வட்டி வீதத்தில் உங்கள் தங்க நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுக் கொள்ளலாம்.
1: உங்கள் நம்பிக்கையின் நகையுலகம்
3: KPS ஜுவல்லரி. மூன்றியலில் இலக்கம் 5991 விக்டோரியா அவென்யூ சூட்டில் KPS ஜுவல்லரி.
1: தொடர்புகளுக்கு 514-343-5333. உங்கள் ஒவ்வொரு பொன்னான தருணங்களையும் ஒரு பொன்னான நகையால் அலங்கரியுங்கள்.
3: KPS ஜுவல்லரி.
1: தமிழோடு தரணியாளர் புதியதோர் ஆரம்பம் ஐட்டமிழ் எஃப்.

காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியில் நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது நம்மோடு ஷமி இணைந்திருந்தாங்க, அதுபோல் ஆனந்தன் இணைந்தும் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் பாடல் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியில் முதல் சொன்ன மாதிரி காற்று வந்தது, ஒரு புயல் வந்து மனசுக்குள் அப்படியே விதை விதைச்சிட்டு போனது முதல் பாடல். அந்த புயல் காற்றாக மாறினால் எப்படி இருக்கும்? இந்த காதல் எப்பொழுதும் அப்படித்தான், புயலாக தொடங்கி காற்றாக மாறி தென்றலாக வரிசை கட்டும். அதே மாதிரி தான் இன்றைய பாடல்களும் அமைய இருக்கின்றது. இரண்டு புயல்கள் ஒன்றாக இணைந்து காற்றாக மாறியிருக்கு. பயணங்கள்ல ஆயிரம் விஷயங்கள் நடக்கும், அது ஞாபகங்களாக இருக்கும், ஞாபகம் இல்லாமல் இருக்கும். ஆனால் பாடலின் வார்த்தைகள் எப்பொழுதும் மனதில் இப்படியான வார்த்தைகள் இடம் பிடிக்கும்.

0: தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: தரமான மளிகைப் பொருட்களின் களஞ்சியம் மாஷி தர்ஷினி. வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகைப் பொருட்கள், பழ வகைகள், மரக்கறி வகைகள், இறைச்சி வகைகளையும் சிறந்த விலையில் இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் ரசனைக்கு ஏற்றது போல் புதிய பழைய திரைப்படங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். மணி டிரான்ஸ்பர் சேவை மற்றும் பிரிண்டிங் சேவைகளையும் IPTV இணைப்புகளையும் பெற்றுக்கொள்ள மாஷி தர்ஷினி காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரை 7 நாட்களும் உங்களுக்கு தேவையான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். டெலிவரி சேவையும் வழங்கப்படுகிறது. இலக்கம் 5700 அவென்யூ விக்டோரியாவில் மாஷி தர்ஷினி, உங்கள் குடும்ப நிறுவனம். உங்கள் வாகன திருத்த வேலைகளுக்கு கராச்சி மிஸ்டர் பிரஸ் நம்பிக்கை மிகுந்த நிறுவனம். பழைய புதிய அனைத்து வகையான வாகன பராமரிப்புகளையும் பெற்றுக் கொள்ளலாம் கராச்சி மிஸ்டர் பிரஸ் நிறுவனத்திடம். அதிக அனுபவம் நிறைந்த தொழிலாளர்கள் தரமான சேவைகளை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். இன்னும் பல சிறப்பு சேவைகளும் உங்களுக்காக இருக்கின்றது. லீசிங் லிப்ட் வாடகைக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாடுங்கள் கராச்சி மிஸ்டர் பிரஸ்.
2: இலக்கம் 97.91 ரொமேனிய சோவே அண்ட் ப்ளூவா செல்லாரினில் அமைந்திருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு செல்லையா கிருவா 514-945-4641 அல்லது 514-609-6888.
1: நிகேஸ் ஃபேன்சி அண்ட் டெக்ஸ்டைல் மூன்றியலில் மாபெரும் புடவை மாளிகை. திருமணத்திற்கு தேவையான காஞ்சிபுரம் பட்டுக்கள், முகூர்த்த கூரை புடவைகள், டிசைனர் சாரி பிளவுஸ்கள், லெஹெங்கா, சல்வார் வகைகள் மற்றும் ஆண்களுக்கு தேவையான பட்டு வேஷ்டி, ஷர்ட், குருத்தா, சர்வாணி, தலைப்பாகைகள் போன்றவற்றையும், சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், பரதநாட்டியத்துக்கான ஆபரணங்கள், நிறைகுடம், குத்துவிளக்குகள், சுவாமி படங்கள் போன்றவற்றையும், பூஜைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள், பிரபல நாவலாசிரியர்களின் நாவல்கள், கதை புத்தகங்கள், மழலியர்களின் கதை புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்களை இங்கு பெற்றுக் கொள்வதோடு உலகெங்கிற்குமான துரித பணமாற்று சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அத்தனையும் ஒரே இடத்தில். நிகேஸ் ஃபேன்சி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் இன்றைய நாடுங்கள். இலக்கம் 462 ஜென்டலோன் வெஸ்ட் மோன்ரியல். மேலதிக தொடர்புகளுக்கு 514-495-3765 மற்றும் 514-270-8181.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரன் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
1: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
5: நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
0: தமிழ் இசை முழங்கி தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9

காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காற்றோடும் இதயத்தோடும் மௌனத்தோடும் உங்களுடனும் பேசிக் கொண்டிருக்கின்றது காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சி. இடம் தரும் நேரம் இனிமையான இசை. இந்த இசையோடு சேர்ந்து வாழ்க்கையும் பேசிக் கொண்டிருக்கின்றது. சரி, இப்ப பொய் சொன்ன காதலை பற்றி கேட்டோம். காதல்ல பொய்யும் ஒரு அழகுதானே. அந்த அழகோடு சேர்ந்து இப்பொழுது ஒரு மொபைல் காதல் வந்திருக்கிறது. அந்த மொபைல் காதலுக்கு என்ன சொல்வது, எங்கு சொல்வது, எதுவும் தெரியாது. ஆனால் ரிங்டோன், பேசுகிற பேச்சுக்கள், எஸ்எம்எஸ், சாட், இதெல்லாம் சேர்ந்து இன்றைய காதல் அமைந்திருக்கின்றது.

0: தமிழரின் அடையாளமாய் ஐ தமிழ் எஃப்எம் மூன்றுகளில் 102.9 அலைவரிசையில்
1: ஆட்சிய திருதியை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் 14 தேதி முதல் மொன்றியலில் பிரம்மாண்டமான நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை ஃபேமஸ் ஜுவல்லரி வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. புதிய டிசைன்களில் பாரம்பரியமும் நவீனமும் கலந்த கலைப்பணிகளோடு கூடிய அழகான 22 கரட் தங்க நகைகள் மிகவும் குறைந்த விலையில். திருமண நகைகள் மேட்ச் மேக்கிங் ஸ்பெஷல், உங்கள் சிறப்பு நாளுக்கு சிறந்த தேர்வு. பழைய நகைகளை நம்பிக்கையோடும் திறமையோடும் ரிப்பேர் செய்து கொடுக்கிறார்கள் ஃபேமஸ் ஜுவல்லரி. லக்கி ட்ரோ ஸ்பெஷல், வெறும் $10 கலந்து கொண்டு 10 கிராம் 22 கரட் தங்க நெக்லஸ் செட்டை வெல்லும் வாய்ப்பு. மேலும் லேபர் சார்ஜ் 90% வரை தள்ளுபடி. பார்க் மெட்ரோக்கு அருகாமையில் 726 ஃபேமஸ் ஜுவல்லரி. மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள ஃபேமஸ் ஜுவல்லரியின் இன்ஸ்டாகிராம் பேஜோடு இணையுங்கள். தொடர்புகளுக்கு 514-655-3315. ஏப்ரல் மாதம் 14 தேதி முதல் மாதம் முழுவதும் உங்கள் ஃபேமஸ் ஜுவல்லரி வழங்கும் அட்சய திருதியை விசேட மலி விற்பனையை தவற விடாதீர்கள். உங்கள் அழகை மேலும் ஒளிரச் செய்யும் தங்க நகைகளுக்கு ஃபேமஸ் ஜுவல்லரி.
2: ஏஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்னை தானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னலை பார்த்துட்டு இருக்க. அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
3: ஏய், இது இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
2: எதடா கேக்குற?
3: ஏய், இது விண்டோல போட்டுருக்க பிளைண்ட்ஸ் ஷட்டர்ஸ் இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
2: ஓ, இதத்தான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டியில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
0: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 5144684-7424.
4: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
5: என்ன பிள்ளை யோசிச்சு கொண்டிருக்கிறாய்?
6: இருக்கிற வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. இருக்கிற வீடை வித்துட்டு ஒரு பெரிய வீடா வாங்கணும். அதுதான் எங்க போனா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சிட்டு இருக்கேன்.
5: அட, இதுக்கே இவ்வளவு யோசனை? இதுக்கு தான் இருக்கிறார் எங்கட வீடு விற்பனை முகவர் விதுஷ் முத்துகிருஷ்ணன். அவற்ற நம்பர் இதுதான், 438-998-76-96. இவருக்கு கால் பண்ணுங்கோ, உங்களோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது.
0: வீடுகள் விற்க வாங்க வீடு விற்பனை முகவர் விதுஷ் முத்துகிருஷ்ணன். தொடர்புகளுக்கு 438-998-76-96.
7: மின்னல் வேகம், பெரிய சேமிப்பு, குறைந்த விலை.
0: டெக் மைண்ட்ஸ் வணிக இணையம், வணிக தொலைபேசி மற்றும் ஃபேக்ஸ் வெறும் $99.99 மட்டுமே.
7: வீட்டு இணையம் ஒற்றை $29.99 முதல் பெற்றுக் கொள்வதோடு முழு வருடத்திற்கான ஹோம் போன் ஒன்றை இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: இன்றே அழையுங்கள். 1-877-770-7779.
7: மேம்பட்ட இணைப்பிற்கு இன்றே மாறுங்கள்.
0: டெக் மைண்ட்ஸ், வேகம் பேசும் இன்டர்நெட்.
8: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம்.

காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் நம்மோடு இணைந்து கொள்ளாமல் இணைந்து கொண்டு உங்கள் பெயர்களின் நிகழ்ச்சியூடாக இணைத்துக் கொள்ளுங்கள். இது ஐ தமிழ் எஃப்எம்இன் காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சி. ஒன்றியர்கள் 5145894 என்ற தொலைபேசி இலக்கத்தூடாகவும், அதுபோல் டொரண்டோ நேர்கள் 416-584-1029 என்ற தொலைபேசி இலக்கத்தூடாகவும் இணைந்து கொள்ளலாம். காற்று இதயம் மௌனம் அத்தனையும் கடந்து இன்றைய நிகழ்ச்சி பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. அடுத்து, அழகு என்பது இதயத்திலிருந்து வருவது என்று சொல்வாங்க. அந்த இதயத்திலிருந்து வர்ற அழகு ஒரு இதமான உணர்வை கொடுக்கும். ஆனால் நிஜத்திலும் அழகு, இதயத்திலும் அழகு, காதலிலும் அழகு அப்படின்னு சொன்னால் அவளை மிஞ்சிய இன்னும் ஒரு அழகு இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறியை சொல்லும் வித்தியாசங்கள், விஷயங்கள் விதவிதமா இருக்கும். அழகுக்கு அழகு சேர்ப்பதே இந்த பாடல் தான்.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma
1: wanna kanda heartbeat thayerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM
2: குறி வெச்சா
1: அனைத்து விதமான உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514-244-7957. பார்க்கிறவங்க கண் உங்களை மட்டுமே பார்க்கணுமா? அதுவும் வச்ச கண் வாங்காம. அப்படின்னா உங்களோட தெரிவு ஏஷியானா ஜுவல்லரி மட்டும்தான். இங்க இருக்கிற ஜுனிக்கான கலெக்ஷன்ஸ் மத்தவங்கள இருந்து உங்களை எப்பவுமே தனியா காட்டும். இங்க இருக்கிற புது புது கலெக்ஷன்ஸ் பார்த்தா நீங்க வேற எங்கேயும் போக மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய நகைய வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணினா அதுக்கும் இங்க தீர்வு இருக்கு. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களால உங்களோட பழைய நகைகளை இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தர்றாங்க ஏஷியானா ஜுவல்லரி. உங்ககிட்ட இருக்கிற நகைகள்ல ஏதாவது திருத்த வேலைகள் இருந்தா நேர்த்தியான முறையில அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமா ஏஷியானா ஜுவல்லரியில அதை திருத்தி பெற்றுக் கொள்ளலாம்.
3: சிங்கப்பூர் மற்றும் துபாயில் இருந்து தெரிவிக்கப்பட்ட 24 கரட் தங்க கட்டிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஏஷியானா ஜுவல்லரி, இலக்கம் 524 ஜென்டலான் குவெஸ்ட் ஷூட் 5 மோன்ட்ரியல். தொடர்புகளுக்கு 514-273-8300. ஏசியானா நகை மாளிகை, ஒவ்வொரு நகையிலும் ஒவ்வொரு கதை.
4: உங்கள் அவசர தேவைகளுக்கு தங்க நகைகளை அடகு வைக்க நம்பிக்கையாய் நாடுங்கள் ஜே ஃபைனான்சியல். தங்க நகைகளுக்கான நியாயமான பெறுமதியை சிறந்த வட்டி வீதத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் நாணய மாற்று சேவைகளையும் இவர்களிடம் இருந்து பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஜே ஃபைனான்சியலை நாடுங்கள். உங்கள் நம்பிக்கையின் நிதி துணை.
3: மூன்றிலில் 2180 புலுவார்ட் மார்ஷல் லோரன் சென்ட் லோரனிலும் மற்றும் 1855 சென்ட் கேத்ரின் ஸ்ட்ரீட் வெஸ்ட் டவுன் டவுனிலும் இரு இடங்களில் நம்பக சேவையை உங்களுக்கு
4: வழங்குகின்றார்கள். தொடர்புகளுக்கு நிரோஷன் 514-726-5156.
5: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
6: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற கார் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
5: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது
3: தொடர்புகளுக்கு
7: புதியதோர் ஆரம்பம் ஐட்டமிழ் எஃப்எம் 102.9.

காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியில் நீங்களும் எம்மோடு இணைந்து உங்கள் பெயர்களை அணைத்துக் கொள்ளுங்கள். சுதா மற்றும் அஜிந்தன் இணைந்திருக்கிறாங்க, அவங்களையும் நாங்கள் நிகழ்ச்சியூடாக இணைத்துக் கொள்கின்றோம். முதல் புயல் வந்தது, அதன் பிறகு காற்று வந்தது, அதன் பிறகு பூக்கள் வந்து பூத்தது. ஆனால் காற்று, புயல், மலர் மீண்டும் பூக்களாக மாறப்போகின்றது இந்த பாடல். அந்த தருணங்கள் இருக்குதானே, ஒரு காதல் மலர்வது போல உணர்வு இருக்கும். காதல் மலர்றதும் பூக்கள் மலர்றதும் ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த இரண்டு தருணங்களையும் சேர்த்து பார்க்கும்போது அது தனித்துவமான ஒரு அழகான விஷயமாக இருக்கும். இந்த காதல் எப்படின்னு சொன்னால், நாடு விட்டு நாடு தாண்டி, மொழி மொழியை தாண்டி ஒரு பூக்கின்ற காதல் கெடுபம்.

0: தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: உங்கள் வாகன திருத்த வேலைகளுக்கு கராச்சி மிஸ்டர் பிரஸ் நம்பிக்கை மிகுந்த நிறுவனம். பழைய புதிய அனைத்து வகையான வாகன பராமரிப்புகளையும் பெற்றுக் கொள்ளலாம். கராச்சி மிஸ்டர் பிரஸ் நிறுவனத்திடம் அதிக அனுபவம் நிறைந்த தொழிலாளர்கள் தரமான சேவைகளை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். இன்னும் பல சிறப்பு சேவைகளும் உங்களுக்காக இருக்கின்றது. லீசிங் லிப்ட் வாடகைக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாடுங்கள் கராச்சி மிஸ்டர் பிரஸ்.
2: இலக்கம் 97.91 ரொமேனிய சோவே அண்ட் ப்ளூவா செல்லாரினில் அமைந்திருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு செல்லையா கிருபா 514-945-4641 அல்லது 514-609-6888.
1: தரமான மளிகைப் பொருட்களின் களஞ்சியம் மாஷி தர்ஷினி. வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகைப் பொருட்கள், பழ வகைகள், மரக்கறி வகைகள், இறைச்சி வகைகளையும் சிறந்த விலையில் இங்கு பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் ரசனைக்கு ஏற்றது போல் புதிய பழைய திரைப்படங்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். மணி டிரான்ஸ்பர் சேவை மற்றும் பிரிண்டிங் சேவைகளையும் IPTV இணைப்புகளையும் பெற்றுக் கொள்ள மாஷி தர்ஷினி காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரை 7 நாட்களும் உங்களுக்கு தேவையான சேவையை பெற்றுக் கொள்ள முடியும். டெலிவரி சேவையும் வழங்கப்படுகிறது. இலக்கம் 5700 அவென்யூ விக்டோரியாவில் மாஷி தர்ஷினி உங்கள் குடும்ப நிறுவனம்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது NAS Direct Insurance-ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு ஃபோன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
1: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள NAS Direct Insurance Limited. தொடர்புகளுக்கு பானு 514-833-555 extension 104.
5: NAS Direct Insurance Limited.
1: நிகேஸ் ஃபேன்சி அண்ட் டெக்ஸ்டைல் மூன்றியலில் மாபெரும் புடவை மாளிகை. திருமணத்திற்கு தேவையான காஞ்சிபுரம் பட்டுக்கள், முகூர்த்த கூரை புடவைகள், டிசைனர் சாரி பிளவுஸ்கள், லெஹெங்கா, சல்வார் வகைகள் மற்றும் ஆண்களுக்கு தேவையான பட்டு வேஷ்டி, ஷர்ட், குருத்தா, சர்வாணி, தலைப்பாகைகள் போன்றவற்றையும், சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், பரதநாட்டியத்திற்கான ஆபரணங்கள், நிறைகுடம், குத்து விளக்குகள், சுவாமி படங்கள் போன்றவற்றையும், பூஜைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள், பிரபல நாவலாசிரியர்களின் நாவல்கள், கதை புத்தகங்கள், மழலியர்களின் கதை புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்களை இங்கு பெற்றுக் கொள்வதோடு உலகெங்கிற்குமான துரித பணமாற்று சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அத்தனையும் ஒரே இடத்தில் நிகேஸ் ஃபேன்சி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். இன்றைய நாடுங்கள் இலக்கம் 462 ஜென்டலோன் வெஸ்ட் மூன்றியல். மேலதிக தொடர்புகளுக்கு 514-495-3765 மற்றும் 514-270-8181.
0: தமிழிசை முழங்கியர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காற்று, இதயம், மௌனம் எல்லாம் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றது இந்த காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சி. முதல் பூக்களை பற்றி பாடியிருந்தது, புயலை பற்றி பாடியிருந்தது, காற்றை பற்றி பாடியிருந்தது, இப்ப மலரை பற்றி பாடினது. இது அத்தனையும் பாடுகிறது இந்த காதல் தான். இந்த காதலில் அடுத்து பேரில் கூட எவ்வளவு காதல் அன்பு இருக்கு. சாதாரணமாக நாங்கள் கூப்பிடும் பெயர்கள், காதலில் மட்டும் அதுக்கு தனி மதிப்புண்டு. அந்த காதலின் பெயருக்கும் அந்த காதலுக்கும் உச்சரிக்கும் போது அந்த காதல் உணர்வு என்பது மறக்க முடியாது. இதயத்தில் பெயரை வைத்திருப்பது, கைகளில் பச்சை குத்துவது, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதுபோலத்தான் இந்த பாடலும்.

0: தமிழரின் அடையாளமாய் ஐ தமிழ் எஃப்எம் மூன்றுகளில் 102.9 அலைவரிசையில்.
1: ஈஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்ன தானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னல பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
2: ஏய், இது இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
1: எதுடா கேக்குற?
2: ஏய், இது விண்டோல போட்டுருக்க லைன்ஸும் ஷட்டர்ஸும் இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
1: ஓ, இதுதான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டியில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
0: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 5144684744.
3: Chai Blinds and Shutters. For more detail, 514-468-7424.
4: என்ன பிள்ள யோசிச்சு கொண்டிருக்கிறாய்?
5: இருக்கிற வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. இருக்கிற வீடை வித்துட்டு ஒரு பெரிய வீடா வாங்கணும். அதுதான் எங்க போனா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: வீடுகள்
0: விற்க வாங்க வீடு விற்பனை முகவர் விதுஷ் முத்துகிருஷ்ணன். தொடர்புகளுக்கு 438-998-76-96.
6: மின்னல் வேகம், பெரிய சேமிப்பு, குறைந்த விலை.
0: டெக் மைண்ட்ஸ் வணிக இணையம், வணிக தொலைபேசி மற்றும் ஃபாக்ஸ் வெறும் $99.99 மட்டுமே.
6: வீட்டு இணையம் ஒன்றை $29.99 முதல் பெற்றுக் கொள்வதோடு முழு வருடத்திற்கான ஹோம் போன் ஒன்றை இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: இன்றே அழையுங்கள். 1-877-770-7779.
6: மேம்பட்ட இணைப்பிற்கு இன்றே மாறுங்கள்.
0: டெக் மைண்ட்ஸ், வேகம் பேசும் இன்டர்நெட்.
7: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம்.

காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலிக்கவிருக்கும் பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஆகாஷ். வணக்கம் நேர்களே.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திற்காக ஸ்ரீ பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இளையராஜாவின் இசையிலே இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ராதிகா நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் 1984 வெளியானது.
1: தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை 102.9
0: ஐத்தமிழ் எஃப்எம் 102.9 வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகங்கள் 16. நிகழ்ச்சியிலே வரும் அடுத்த பாடல் உன்னை அழைத்தது கண்கள்.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் தாய் வீடு திரைப்படத்திற்காக எஸ் வி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. சங்கர் கணேசின் இசையிலே இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் அனிதா ராவ் சுஹாசினி நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் 1983 ஆண்டு வெளியானது.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் வெற்றி விழா திரைப்படத்திற்காக எஸ் வி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. இளையராஜாவின் இசையிலே இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன், பிரபு, சசிகலா மற்றும் குஷ்பு நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் 1983 வெளியானது.
1: அனைத்து விதமான உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514 244 7957

நீங்கள் கேட்ட அந்த பாடல் அபூர்வ சகோதரிகள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் யானகி பாடியது பப்ளகிரியின் இசையிலே. இந்த திரைப்படத்தில் கார்த்திக், ராதா, சுரேஷ் மற்றும் ஊர்வசி நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் 1983 ஆம் ஆண்டு வெளியானது.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் காதல் பரிசு திரைப்படத்திற்காக சி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இளையராஜாவின் இசையிலே இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ராதா மற்றும் அம்பிகா நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் 1987 வெளியானது.
1: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
2: Ekamma ekachakamma wanna kanda heartbeat ta yerde
3: 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM
4: குறி வெச்சா ஏற விழணும்.
0: ஐத்தமிழ் எஃப்எம் 102.9 வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகங்கள் 16 நிகழ்ச்சியிலே வரும் அடுத்த பாடல். ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் சின்னத்தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் யானகி பாடியது கங்கை அமரனின் இசையிலே. இந்த திரைப்படத்தில் பிரபு, நதியா மற்றும் சத்யராஜ் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் 1987 ஆண்டு வெளியானது.

0: want someone very different. I want to be someone I say.
1: நீங்கள் கேட்ட அந்த பாடல் உயிரே உனக்காக திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. லட்சுமிகாந்த் பிள்ளால் இசையிலே இந்த திரைப்படத்தில் மோகன் நதியா நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் 1986 வெளியானது.
2: என்ன பிள்ளை யோசிச்சு கொண்டிருக்கிறாய்?
3: இருக்கிற வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. இருக்கிற வீடை வித்துட்டு ஒரு பெரிய வீடா வாங்கணும். அதுதான் எங்க போனா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: வீடுகள் விற்க வாங்க வீடு விற்பனை முகவர் பிதுஷ் முத்துகிருஷ்ணன். தொடர்புகளுக்கு 438 998 76 96.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் உனக்காகவே வாழ்கிறேன். திரைப்படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் யானகி பாடியது இளையராஜாவின் இசையிலே. இந்த திரைப்படத்தில் சிவகுமார், நதியா மற்றும் சுரேஷ் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் 1986 ஆண்டு வெளியானது.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் தென்றலே என்னை தொடு. திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. இளையராஜாவின் இசையிலே இந்த திரைப்படத்தில் மோகன், ஜெயஸ்ரீ நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் 1985 வெளியானது. ஐ தமிழ் எஃப்எம் 102.9 வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகங்கள் 16. இன்றைய ராகங்கள் 16 நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல், பேரை சொல்லவா அது நியாயமாகுமா?

நீங்கள் கேட்ட அந்த பாடல் குரு திரைப்படத்திற்காக ஸ்ரீ பாலசுப்ரமணியம் எஸ் யானகி பாடியது. இளையராஜாவின் இசையிலே இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் 1980 வெளியானது. நீங்கள் இதுவரை கேட்டது ஐ தமிழ் எஃப்எம் 102.9 வானொலியில் ராகங்கள் 16. மீண்டும் ஒரு ராகங்கள் 16 நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்துக் கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் மல்வை பாரதி. வணக்கம் நேர்களே.

மாட்டம் போடும் நாள் தானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது, அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது, அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே.

பாட்டு பாடும் நாள் தானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது, அர அர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது, அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே.

0: அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
1: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணாம்.

0: காற்றலையின் காதலனாய்.
1: நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐந்தமிழ் FM 102.9.

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 இல்

தமிழ் காற்றை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் எஃப்எம் 102.9 அலைவரிசையில் மூன்றுகளில் அட்டி உள்ள யாருதான்

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma, ekachakamma, wanna kanda
1: heartbeat ta yerde. 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
2: குறி வச்சா ஏற உலணும்.

0: அது ஹீரோயினே.
1: ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயின்னாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணாம்.
2: செக் 1 2 3. பிம்பில்லிக்கா பில்லா பீபி. Songs for you, my love.

இல்லவன் மனசுல ரெண்டு நோ. ஏன் நீ உன் இங்கி பிங்கி பாங்கில, நான் தான் காவு. டைம் இருந்தா என் வீட்டு பக்கம் வந்து கூவு. அது வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ டேஸ் லீவு. வர முடியல, போற முடியல.

0: தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவி பாதை. ஐ தமிழ் FM 102.9.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: Ekamma, ekachakamma, wanna kanda heartbeat ta yerthe.
2: 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
3: குறி வெச்சா ஏற விழணும்.

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

0: காற்றலையின் காதலனாய்.
1: நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐ தமிழ் எஃப்எம் 102.1.

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவி பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9 எல்லாம்.

0: 102.9 உங்கள் மனதோடு உறவாடும் ஐ தமிழ் எஃப்எம். ஐ தமிழ்
1: எஃப்எம் யாழ பகவதி மலையாள பகவதி மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம்பேறு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: காற்றலையின் காதலனாய்.
1: நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐ தமிழ் எஃப்எம் 102.5.

0: தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: 102.9

நிபரிசையிலும் செய்தி தொகுப்பு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுலாம் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்குமே பலதரப்பட்ட செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த ஒரு காலை பொழுதுல உங்களை சந்திக்க வந்திருக்கேன். பலதரப்பட்ட விடயங்கள் இருக்கு, அந்த விடயங்கள் எல்லாமே வந்து இன்றைய தினம் இந்த ஒரு காலை பொழுதுகளை நீங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ளணுங்களுக்காகவே உடனே வந்து உங்களுக்காக இந்த விடயங்களை சொல்றதுக்காக நானுமே வந்திருக்கேன். சரி, இப்போ வந்து கனடாவுடைய செய்திகள் பார்க்கும்போது மாண்ட்ரியல் நகரினுடைய சாலைகள் வந்து மிக மோசமான நிலையை வந்து எட்டியிருக்கக்கூடிய நிலையில அவற்றை போர்க்கால அடிப்படையில சீரமைக்க மேயர் சொராயா மார்டினஸ் ஃபெராடா புதிய அவசர திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. நகரெங்கும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வரக்கூடிய சாலை குழிகளை திருத்துறைக்கும் 6 மில்லியன் டாலர் மேலதிக நிதியை வந்து அவங்க வந்து ஒதுக்கி இருக்காங்க. அண்மையில வந்து இந்த மாண்ட்ரியல் மேயருடைய சொந்த வாகனம் நோட்ரி டேம் வீதியில இருந்த பெரும் பள்ளங்கள்ல சிக்கி 2 டயர்களும் வந்து வெடிக்கும் நிலைக்கு வந்து ஏற்பட்டுருந்துச்சு. ஆக இந்த ஒரு அனுபவத்தை தொடர்ந்து இந்த சாலைகளுடைய நிலைமை வந்து ரொம்பவே மோசமா இருக்கு, இதை வந்து சீர் செய்யணுங்கிறதுக்காக மாண்ட்ரியல் மேயர் உடனடி தீர்வுகளை செயற்படுத்த இப்போ உத்தரவிட்டு இருக்காங்க. சாலைகளை கண்காணிக்கவும் பராமரிக்கவும் 2027 2 பிரத்யேக மையங்கள் வந்து அமைக்கப்படும்னு, இதுல நிரந்தர பணியாளர்கள் வந்து நியமிக்கப்பட்டு சாலைகள் வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்படும்னு சொல்லியும் அவங்க ஒரு அறிவித்தலை வந்து விடுத்திருக்காங்க. ஆக இந்த பாதைகள் வந்து சீராக இருக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து பயணங்கள் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வாகனங்களும் வந்து சீராக இருக்கும். ஆக இந்த மாதிரி இந்த ஒரு நடவடிக்கை வந்து ஏற்கக்கூடியதா இருக்கு, ஒரு சிறந்த நடவடிக்கையா இருக்கு. இதை வந்து சிறப்பா ஆரம்பிச்சு இது தொடர்ந்தும் வந்து நடந்தால் இன்னுமே நல்லா இருக்கும். சரி, அப்படியே நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு முக்கியமான செய்தி இருக்கு, அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்றதுக்கு முன்னாடி இப்போ ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு நாம நிகழ்ச்சியில இணைந்திருக்கலாம்.

நடுநிலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி தொகுப்பு. முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கேன். பெருமளவிலான கஞ்சா கடத்தல் வழக்கிலிருந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு விடுவிக்கப்பட்ட 2 மோன்ட்ரியல் வாசிகள் மீண்டும் விசாரணையை சந்திக்க வேண்டும்னு சொல்லி இப்போ கியூபெக் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து இந்த ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது 2016 ஆம் ஆண்டுல நடைபெற்ற பெரும் போதைப்பொருள் தேடுதல் வேட்டையில வின்சென்ட் கஸ்டான்டின்டோ மற்றும் ஜீசப் அர்காரசியா ஆகியோர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இவங்கள்ட்ட இருந்து சுமார் 200 கிலோகிராம் கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணை நடைபெற நீண்ட காலதாமதம் ஏற்பட்டிருக்கதால 2021 ஆம் ஆண்டுல நீதிமன்றம் வந்து இவங்களை வந்து விடுவிச்சிருந்தாங்க. ஆனாலுமே அந்த தீர்ப்பை ரத்து செய்திருக்கக்கூடிய மேல்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணை தாமதத்திற்கு பிரதிவாதிகள் வந்து அவங்களுடைய தரப்பு வழக்கறிஞர்களே காரணம்னு சொல்லி இப்போ அவங்க ஒரு புதிய உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தீர்ப்பை தாண்டி வந்து நீதிமன்ற கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளால ஏற்படக்கூடிய தாமதத்தை பயன்படுத்தி குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கான அதை தடுக்கிற வழிகள் அதனுடைய அதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் தொடர்பிலையும் வந்து இப்ப ஆராய்ந்துட்டு இருக்காங்க. ஆக இதற்கு காரணம் என்ன, இதுக்கு பிறகு வந்து இந்த இருவருக்கும் அதாவது வின்சென்ட் கஸ்டான்டினோவும் ஜீசப் அர்கோராசியம் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறது, இந்த ஒரு கைது தொடர்பா இவங்களுடைய இதுக்கு முன்னே இப்போதைய நிலை தொடர்பாகவும் வந்து இப்ப விசேடமாக வந்து ஆராயப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்போ கனடாவுடைய சொந்த வான் பாதுகாப்பு மற்றும் ஆர்க்டிக் எல்லை கண்காணிப்பு முதலானவற்றை பலப்படுத்துறதுக்காக பல பில்லியன் டாலர் செலவுல அதிநவீன ரேடார் விமானங்களை வாங்குவதற்காக இப்ப மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை வந்து தீட்டியிருக்காங்க. அதாவது கனடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஸ்டீவன் மெக்கின்னன் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படி நாட்டின் பழைய கண்காணிப்பு விமானங்களுக்கு பதிலாக புதிய விமானங்களை வாங்க அமெரிக்காவுடைய போயிங் மற்றும் ஸ்வீடனுடைய சாப் ஆகிய 2 நிறுவனங்கள் இறுதி பட்டியலுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் நமது வடக்கு வலிமையானது மற்றும் சுதந்திரமானது என்ற ஒரு கனடாவுடைய புதிய பாதுகாப்பு கொள்கையின் கீழே தான் இந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆர்டிக் பகுதிகளில் ரஷ்யா மற்றும் சீனாவுடைய செயற்பாடுகளை கண்காணிக்கிறதுக்கும் இந்த அதிநவீன ரேடார் விமானங்கள் வந்து மிக அவசியமானதுன்னு வந்து சொல்லப்படுது. இதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்பந்தங்கள் 2027 ஆம் ஆண்டுல கையெழுத்தாகும்னு சொல்லியும் 2030களுடைய தொடக்கத்துல இந்த விமானங்களுடைய பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லியும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் வந்து இந்த ஒரு விடயத்தை வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா இந்த குழாய் திட்டங்கள் இயற்கை வள திட்டங்களை வந்து அனுமதிக்கிறதுல இருக்கக்கூடிய கால தாமதத்தை குறைச்சு பணிகளை வந்து விரைவுபடுத்துறதுக்காக இப்ப புதிய சட்ட திருத்தங்களை வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா பெரிய அளவிலான ஒரு உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு வந்து அனுமதி வழங்குற முறையில பெரும் மாற்றங்களை கொண்டு வரக்கு மத்திய அரசு வந்து திட்டமிட்டிருக்காங்க. இதன்படி வந்து இனி ஒரு திட்டத்துக்கு வந்து ஒரே ஒரு முறை மட்டும் வந்து ஆய்வு நடத்தப்படும் சொல்லி இப்போ ஒரு கொள்கை வந்து அமுல்படுத்தப்படும். இந்த கொள்கை மூலமா எல்லாமே சிறப்பா நடக்கும்னு வந்து அங்க சொல்றாங்க. இந்த விண்ணப்பிக்கப்பட்ட 2 ஆண்டுகளுக்குள்ள அந்த திட்டம் தொடர்பான இறுதி முடிவை அரசு வந்து அறிவிக்கணுங்கிறது ரொம்ப கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு விடயமா இருக்கு. பல ஆண்டுகள் தாமதப்படுத்தப்பட்டு அனுமதி வழங்கும் முறையே இப்போ வந்து அமுல்ல இருக்கதாவும் அந்த முறைய நம்ம வந்து மாற்றி 2 ஆண்டுகளுக்குள்ள இந்த திட்டங்களுக்கான பணிகளை வந்து தொடங்குறதுக்கான வழிவகை வந்து செய்யணும்னு சொல்லி மத்திய அரசு தரப்பு வந்து இந்த ஒரு விடயம் தொடர்பா இப்போ பேசியிருக்காங்க.

வெற்றுக்கழக தலைவர் விஜய்க்கு வந்து தற்போதைய இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் அல்லைகள் வந்து மறுத்துவிட்டதா வந்து சொல்லப்படுது. அதுவும் வந்து பெரும்பான்மை இருக்கிறது வந்து நிரூபிச்சா மட்டும்தான் இந்த முதலமைச்சரா பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும்னு சொல்லி ஆளுநர் வந்து இந்த ஒரு விடயத்தை வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ இது தொடர்பான பல்வேறு பேச்சுக்கள் வந்து இடம்பெற்றுட்டே வருதுன்னு சொல்லலாம். நம்ம வந்து பல்வேறு இடங்கள்லையும் இதற்கு இந்த ஒரு விடயம் தொடர்பாக வந்து காணக்கூடியதாக இருக்குது. இதில் தமிழக ஆளுநர் அர்லேக்கரை தமிழக அரசினுடைய உயர் அதிகாரிகள் இன்றைய தினம் பிற்பகல் சந்திக்க உள்ளதாக தகவல் எல்லாமே வெளியாயிடுச்சு. இதில் கிண்டி மக்கள் மாளிகையில் தமிழக தலைமைச் செயலாளர் சாய்குமார் வந்து இன்றைய தினம் 3:30 சந்திக்க இருக்கதா சொல்லியிருந்த நிலையில் இன்று மாலை 4 அளவில் தான் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் ஆளுநரை வந்து சந்திக்க இருக்கதாகவும் சொல்லப்படுது. இன்று காலை தமிழக வெற்றுக்கழக தலைவர் விஜய் வந்து ஆளுநரை சந்திச்சிருக்க நிலையில அரசு உயர் அதிகாரிகள் வந்து இப்போ ஆளுநரை வந்து சந்திக்க இருக்காங்க. இன்னும் இது தொடர்பான நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இந்திய ஊடகங்கள் பலதரப்பட்ட செய்திகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றுக்கழகம் வந்து ஆட்சி அமைக்க கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோட செயற்படக்கூடிய பாஜக ஆளுநருக்கு எதிராக நாளை வந்து மாவட்ட தலைநகரங்கள்ல இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும்னு சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வந்து அறிவிச்சிருக்காரு. அதாவது இது பற்றி அவர் வந்து இன்னும் என்ன சொல்றாருன்னா, இந்த தமிழக வெற்றிக்கழகம் வந்து ஆட்சி அமைக்கவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயற்படக்கூடிய மத்திய பாஜகவை கண்டிச்சும் அவங்களுடைய இந்த கைப்பாவையா செயற்படக்கூடிய ஆளுநரை கண்டிச்சும் மாவட்ட தலைநகரங்கள்ல நாளை காலை 11 காங்கிரஸ் பெரிய கத்தியுடைய சார்பா வந்து ஒரு பிரியளவான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு நாங்க வந்து இப்போ வந்து ஏற்பாடு செய்திருக்கோம் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் அண்ணா சாலை தாராபூர் டவர் அருகில் இருக்கக்கூடிய இடங்கள்லயும் வந்து இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெறும்ன்ற ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள், மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள், பாராளுமன்ற சட்டமன்ற இந்நாள் முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினர்கள், இந்த சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அது மட்டும் இல்லாம வட்ட தலைவர்கள், நிர்வாகிகள், பெருநகர சென்னை மாமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்கள், இந்த முன்னணி அமைப்புகள், துறைகள் மற்றும் பிரிவுகளுடைய தலைவர்கள், அதனுடைய நிர்வாகிகள்னு சொல்லி பலர் வந்து இதுல வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல வந்து பங்கேற்க இருக்கதா வந்து செல்வ பெருந்தகை வந்து இது தொடர்பான ஒரு விடயத்தை வந்து இப்போ அறிய தந்திருக்காரு. ஆக இது இன்னுமே வந்து தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த தமிழக சட்டசபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து இப்போ வந்து தேர்தல் முடிவாக்கி வெளியானதுக்கு பிறகு இருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு பரபரப்பா வச்சிருக்க கூடிய ஒரு விடயமா வந்து இதை வந்து பார்க்கப்படுது. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு அழகான பாடலை கேட்க போறோம். பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருப்பது ஐத்தமல் எஃப்எம்ல 102.9 அலைவரிசையில செய்தி தொகுப்பு கேட்டுட்டு இருக்கீங்க.

ஹைதுமல் எஃப்எம்ல 102.9 அலைவரிசையில கேட்டுட்டு இருக்கீங்க. செய்தி தொகுப்பு முக்கியமான விடயங்கள் பற்றி வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து இப்போ அடுத்த கட்டமா வந்து இந்த தமிழக சட்டசபை இது தொடர்பாக வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல தமிழக முதலமைச்சரா விஜய்க்கு வந்து உடனடியா பதவி பிரமாணம் செய்து வைக்கணும்னு சொல்லி டிவிக்கு ஆதரவாளர்கள் வந்து பதாகைகள் ஏந்தி போராட்டத்துல இப்போ ஈடுபட்டு இருக்காங்க. தமிழக ஆளுநர் மாளிகைக்கு வழியிலேயே இந்த ஒரு போராட்டம் வந்து இப்ப முன்னெடுக்கப்பட்டிருக்கதா இந்திய ஊடகங்கள் இந்த ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆக இதனுடைய ஆளுநர் இதுக்கு பிறகு அவங்களுடைய தீர்மானம் என்னவாக அமைய போகுது என்றதை நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்துதான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஜய்க்கு ஆதரவா வந்து மெரினாவிலையும் வந்து போராட்டம் என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவா இளைஞர்கள் வந்து போராட்டம் நடத்த போறதா சமூக ஊடகங்கள்ல எல்லாமே வந்து தகவல் எல்லாமே வெளியாகி இருந்துச்சு. அதுவும் மெரினா கடற்கரையில வந்து இப்போ வந்து போலீசாரும் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தமிழக சட்டப்பேரவையில வந்து 108 இடங்கள்ல வெற்றி பெற்று ஒரு தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போ உருவெடுத்திருக்கு. ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் இன்னும் அறுதி பெரும்பான்மை பெற முடியாத ஒரு நிலையில வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து இருக்காங்க. தனிப்பெரும் கட்சியா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படாததுக்கு எதிராக வந்து இப்ப சமூக ஊடகங்கள்ல கண்டனங்கள் எல்லாமே வந்து எழுந்திருக்குன்னு சொல்லலாம். விஜய்க்கு ஆதரவா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போன்று இளைஞர்கள் வந்து கூட இருக்கதாகவும் வந்து தகவல்கள் வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து பார்க்கக்கூடியதா இருந்தது. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கதாகவும் முக்கிய இடங்கள்ல பாதுகாப்பு அதிகரிக்கவும் மத்திய உளவுத்துறை வந்து இப்ப எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த ஒரு நிலைப்பாட்டுல சென்னை மெரினா கடற்கரையில உள்ள உழைப்பாளர் சிலை, கண்ணகி சிலை, விவேகானந்தர் இல்லம் இந்த மாதிரியான பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கு என்ற ஒரு விடயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு அறிக்கையும் வந்து இப்போ இவங்க வெளியிட்டிருக்காங்க. ஆக இது தொடர்ந்து அடுத்த கட்டமா இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத எல்லோருமே பெரிய அளவா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நாமளும் பொறுமையா இருந்து இது என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் பாடலை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.

ரிதம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சரி, முக்கியமான செய்திகளை நீங்களுமே தெரிந்து கொள்ளணும்னா தொடர்ந்து செய்தி தொகுப்பு நிகழ்ச்சியை கேளுங்க. உங்களுக்கு நீங்க தெரிந்து கொள்ளணும் நினைக்கிற அத்தனை செய்திகளையும் வந்து செய்தி தொகுப்பு நிகழ்ச்சியூடாக நீங்க வந்து தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். அந்த வகையெல்லாம் உலக செய்திகள்னு பார்க்கும்போது, ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மாகாணத்திற்குட்பட்ட அந்திஷி நகரில் இருக்கக்கூடிய ஹர்காவன் எனும் அடுக்குமாடி வணிக வளாகத்தினுடைய ஒரு பகுதி வந்து திடீர்னு தீப்பிடிச்சிருக்கு. இந்த ஒரு வணிக வளாகத்துல நூற்றுக்கணக்கான கடைகள் மற்றும் அலுவலகங்கள் வந்து செயல்பட்டு வந்ததோட திடீர்னு ஏற்பட்ட இந்த தீ விபத்துக்கு பிறகு அந்த மூச்சு திணறல், அங்க வந்து தீயினால வந்து நிறைய இடங்கள் வந்து சேதமாக இருக்கிறதாகவும் வந்து அந்த ஊடகங்கள், அந்நாட்டு ஊடகங்கள் வந்து இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு தீ விபத்துல சிக்கி 11 பேர் வந்து சம்பவ இடத்திலேயே உடல் கருகி இப்போ வந்து உயிரிழந்திருக்காங்க. இதுல காயமடைந்தவங்க 41 பேரா இருக்காங்க. அவங்களும் இப்போ மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்கள சிலர் வந்து இப்போ வந்து கவலைக்கிடமான ஒரு நிலையில வந்து இருக்கதாகவும், இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் தொடர்பில் இப்போ விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. திடீர்னு இடம்பெற்ற ஒரு தீ விபத்துன்றதால இதற்கான, இது யார் மூலமா, யாராவது திட்டமிட்டு செய்த ஒரு தீ விபத்தா அல்லது இது வந்து தானாகவே நடந்த ஒரு தீ விபத்தான்றத வந்து இப்போ இனிமே தான் வந்து அந்நாட்டு போலீசார் வந்து விசாரணைகள் எல்லாமே தொடர்ந்து வந்து நடத்த போறாங்க. ஆக இந்த மாதிரி எப்போதுமே வந்து ஒரு சில நேரங்கள்ல இப்போ தீ விபத்தெல்லாம் ஏற்படும் போது நம்ம வந்து கடைகளாக இருக்கட்டும், எங்கேயுமே வந்து நம்ம பார்த்து எல்லா இடங்களையும் நம்ம வந்து பார்த்துட்டு கொஞ்சம் வந்து அந்த கடைகளை வந்து பார்க்கணும். இன்னொன்று, கடைகளையும் தாண்டி வந்து நிறைய இடங்கள்ல என்னன்னா ஒரு சிலருடைய ஒரு சிலரை வந்து தாக்கணுங்கிறதுக்காகவே சிலர் வந்து திட்டமிட்டு இந்த மாதிரியான வேலைகளையும் செய்வாங்க. ஆக பாதுகாப்பை வந்து உறுதி செய்யறதுக்காக நாமளே வந்து இந்த மாதிரியான விடயங்களை வந்து கண்ணும் கருத்துமா வந்து பார்த்து கொள்ளணும். ஆக இதனால வந்து மிகப்பெரிய ஒரு உடைமை சேதமும் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த ஈரானுடைய வணிக வளாகத்துல.

வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் சில சில திடீர் மாற்றங்கள், அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இப்படி பல்வேறு மாற்றங்களும் வந்து இலங்கையில வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இப்போ வந்து இந்த ஒரு வைரஸ் வந்து பரவுது, ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்து இலங்கையில பரவுது என்ற ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. தனியாய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் இன்ஃப்ளூயன்சா போன்ற ஒரு வகை வைரஸ் காய்ச்சல் வந்து இப்போ வேகமா பரவிட்டு வர்றதுனால தனியாய கல்வி வலயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 பாடசாலைகளை இப்போ தற்காலிகமா மூடுறதுக்கான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்காங்க. தனியாய தேசிய பாடசாலை, தனியாய புனித மத்தியூஸ் இருமொழி பாடசாலை, தனியாய ராஜபக்ஷ வித்யாலயம், பல்லேகம சித்தார்த்த ஆரம்ப பாடசாலை, இந்த 4 பாடசாலைகளுடைய கல்வி நடவடிக்கைகள் வந்து இன்றைய தினமும் நாளைய தினமும் வந்து 2 நாட்களுக்கு தற்காலிகமா இடைநிறுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு தனியாய வளைய கல்வி பணிப்பாளர் நிஷாக்க அட்டிகோட வந்து இந்த ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சுகாதார நிலைமைகளை கருத்துல கொண்டு எடுக்கப்பட்ட இந்த ஒரு முடிவுக்கு தயவு செய்து ஒத்துழைப்பு வழங்குங்கன்னு சொல்லிட்டு பெற்றோர்களிடம் வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. இந்த காய்ச்சல் அறிகுறிகள் தென்படுற மாணவர்களை உடனடியா மருத்துவ பரிசோதனைக்கு வந்து உட்படுத்தணும்னு சொல்லி இப்போ அறிவுறுத்தல் வந்து விடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு வைரஸ்

நம்ம வந்து செய்யணும். அடுத்த கட்டமா பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்தப்போ லஞ்சம் பெற்றதா குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவுடைய பிணையை வந்து ரத்து செய்யுமாறும் இதெல்லாம் ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்திடம் விடுத்திருந்த கோரிக்கையை வந்து பரிசீலித்ததுக்கு பிறகு இப்ப கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகமோ வந்து இந்த ஒரு உத்தரவை வந்து இப்போ பிறப்பிச்சிருக்காரு. இதுல வந்து குறிப்பா வந்து நிறைய பேர் வந்து இதுல தொடர்பு பற்றுக்கலாம் என்ற மாதிரியும் சொல்றாங்க. அதுவும் ஊழல் அப்படின்றதால இப்போ இலங்கை பொறுத்த வரைக்கும் தற்கால அரசாங்கத்துல வந்து ஊழலுக்கு எதிராக வந்து பல பேர் மீது வந்து சட்ட நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து யாரு என்ன அந்த பதவி அடிப்படையில இவங்களுக்கு வந்து சலுகை வழங்கலாம் அப்படின்ற எந்த ஒரு ரீதியும் இல்லாம யார் குற்றவாளி யார் வந்து லஞ்சம் பெறாங்களோ அவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லி தற்கால அரசாங்கத்துல வந்து அது வந்து தீவிரப்படுத்திட்டு வருது. அந்த வகையில இப்போ இது தொடர்பான ஒரு விடயம் வந்து பெரிய அளவான ஒரு பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு.

0: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
1: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
0: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
1: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
0: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
1: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
2: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
1: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
2: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக் கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக் கொள்ளலாம்.
1: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மூன்றியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-7231-1581.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற கார் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது, ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
0: விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு 1054-833-555-104.
5: நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
3: ஏஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்னை தானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னல பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
6: ஏய், இது இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
3: எதடா கேக்குற?
0: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக் கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
7: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்.

0: For more detail, 514-468-7424.
1: செவிகளுக்கு இனிய விருந்தாய் ஐ தமிழ் FM மொன்றியலில் 102.9 அலைவரிசையில்

சாமி திரைப்படத்திலிருந்து ஒளி தோய்ந்தது அந்த பாடல். பாலைக்காட் ஸ்ரீராமுடைய குரல்ல நான் முத்துக்குமாருடைய வரிகள்லாம் அந்த பாடலை வந்து கேட்டுட்டு வந்துட்டோம். சரி, இன்றைய நாளில் வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை வந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கேன். அந்த வகையில் இப்போ இலங்கை கியூபா நட்புறவை வந்து மேலும் வலுப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் எல்லாமே வந்து செய்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் கியூபா குடியரசுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கக்கூடிய பெட்ரிஷிலா லசாரா ஃபெரோக்வேரா, சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன, இந்த இருவரும் வந்து இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சந்தித்து கலந்துரையாடி இருந்தாங்க. அதுவும் இலங்கைக்கும் கியூபாவுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு, ஒரு நல்லுறவு வந்து பேணுறதுக்காக வந்து இந்த ஒரு கலந்துரையாடல் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இந்த சந்திப்பில் வந்து பாராளுமன்றத்துடைய செயலாளர் நாயகம் குஷானி ரோகண தீரமும் வந்து இதில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க. அதாவது இலங்கைக்கும் கியூபாவுக்கும் இடையில வந்து 65 வருடங்களுக்கு மேலாக வந்து நீடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு நெருக்கமான வலுவான உறவுகளை வந்து மீண்டும் வந்து நாங்கள் வந்து உறுதிப்படுத்தி கொள்ளணும்ன்ற ஒரு ரீதியில தான் இந்த ஒரு சந்திப்பு வந்து இடம்பெற்றிருக்கு. இலங்கைக்கான கியூப தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய பெரேரா வந்து இப்போ அவங்க அது தொடர்பான, அதாவது கியூபாக்கும் இலங்கைக்குமான நிறைய செயற்திட்டங்கள், ஒப்பந்தங்கள் இது தொடர்பாகவும் வந்து பேசுறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி வந்து சபாநாயகரும் அதற்கு சார்பான ஒரு சில கருத்துக்களை வந்து இப்போ தெரிவிச்சிருக்காரு. இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பெற வேண்டிய தொடர்ச்சியான அமர்வுகள் உள்ளிட்ட பலதரப்பு தளங்கள்ல வந்து கியூபா இலங்கைக்கும் வந்து தொடர்ச்சியா வந்து ஆதரவை வந்து வழங்கிட்டே இருக்கு. இந்த ஒரு ஆதரவு வந்து நமக்கு வந்து ஒரு பெரியளவான சக்தியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இலங்கையுடைய சபாநாயகர் வந்து இந்த ஒரு விடயத்தை வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. கியூபாவினுடைய மேம்பட்ட மருத்துவத்துறைய அவர் வந்து பாராட்டியிருந்ததோட மருத்துவ மாணவராக இருந்த காலத்துல, அதாவது இவருமே வந்து இங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்தை வந்து இன்னும் மேல கொண்டு வரணும், கியூபாவினுடைய தரத்திலான ஒரு மருத்துவத்தை வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகளை வந்து இப்போவே வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு வேலை திட்டம் வந்து இலங்கை தரப்பினர் மத்தியில வந்து இருக்கு என்ற ஒரு விடயத்தையும் வந்து சொல்லியிருந்தாரு. குறிப்பா இலங்கையில வந்து இப்ப டெங்கு நோயை கட்டுப்படுத்துறதுக்காக கியூபா வந்து உதவி செய்துட்டு வருது. அதுக்கான சில வேலை திட்டங்கள் எல்லாமே வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்காங்க. கியூபால காணப்படக்கூடிய இந்த மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பங்களுக்கான அணுகுமுறை நூடா இலங்கையில சுகாதாரத்துறையை வந்து அபிவிருத்தி செய்யணும் என்ற ஒரு விடயத்தை வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி பாராளுமன்ற ஜனநாயகத்துடைய முக்கியத்துவத்தை வந்து அவங்க வலியுறுத்தியிருந்ததோட இலங்கை கியூபா பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தினூட பல்வேறு துறைகள்ல வந்து இந்த இரண்டு தரப்பு ஒத்துழைப்புகளையும் வந்து இன்னும் வலுப்படுத்தணும்னு சொல்லி பேசியிருந்தாங்க. நிறைய, அதாவது இப்ப இயற்கை அனர்த்தத்தால பெரிய அளவில் வந்து இலங்கையில் வந்து பாரிய அளவான ஒரு அழிவுகள் எல்லாமே ஏற்பட்டுருந்துச்சு. அதுவுமே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீர் செய்யப்பட்டுட்டு வருது. இதையும் தாண்டி இதுக்கு பிறகான வேலை திட்டங்களில் வந்து கியூபா வந்து இலங்கையோடு எப்போதுமே இருக்கும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை வந்து இந்த ஒரு வேலையில் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க.

0: நேரம் இப்பொழுது காலை 7:30.
1: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
2: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமல் மொபைல் ஆப்,
1: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமல் ரேடியோ மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு.
3: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம்.

நிர்வாக திரையின்மை வந்து குறைத்து காட்டுது. அரசாங்கம் வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன செய்யறாங்க என்ற மாதிரி இப்ப வந்து ஒரு சில உறுப்பினர்கள் எல்லாமே வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து இவர் வந்து முன்வைச்சுட்டே வராரு. அதாவது ஹொரனையில மக்கள் சந்திப்புல கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் இந்த ஒரு கடும் விமர்சனங்களை வந்து அவர் வந்து முன்வைச்சிருந்தாரு. அரசாங்கத்தால நியமிக்கப்பட்ட நிதியமைச்சருடைய செயலாளர் ஒருத்தனுடைய செயற்பாடுகளால தான் 80 கோடி ரூபாய்க்கு அதிகமான மக்களுடைய பணம் வந்து இப்போ வந்து மாயமாகியிருக்கு. இன்றைய தினம் வந்து அதுவும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்ற மாதிரி வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து இந்த ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி வந்து இந்த ஒரு இழப்புடைய பெருமதி வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதை வந்து அவ்வளவு இலகுவா நம்ம வந்து கடந்து போயிட முடியாது. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஊழலை வந்து நாங்க குறைக்கிறோம், இனி எங்களுடைய ஆட்சியில வந்து ஊழல் நடக்காது என்ற மாதிரி வந்து கதைக்கிறாங்க. ஆனா இங்க இவங்க தரப்புல இருந்தா இந்த ஊழல் எல்லாமே நடக்குது. இப்ப இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு சில கேள்விகளை வந்து முன்வைச்சிருக்காரு நாமல் ராஜபக்ஷ அவர்கள். அது மட்டும் இல்லாம நிறைய இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த எந்த ஒரு விடயத்தையுமே வந்து இப்போ வரைக்குமே இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து செய்ததாக தெரியவே இல்லை. ஆக மற்றைய அரசாங்கங்கள் கடந்த கால அரசாங்கங்களை வந்து வெறுமனே குறை சொல்றது மட்டுமே தான் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்குது. அதுவும் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, மக்களுடைய நலனில் வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு வந்து அக்கறை இருக்கா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் வந்து இப்ப நிலவுதுன்ற மாதிரி இவர் வந்து அநேகமான கேள்விகளை வந்து முன்வைச்சிட்டு இருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வந்து அக்கர்களின் அரசாங்கம் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சு நாமல் ராஜபக்ஷ வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இந்த நிலக்கரி இறக்குமதி ஊழல் தனியார் வங்கி ஒன்றில் 13 பில்லியன் ரூபாய் வந்து திருடப்பட்டது. தபால் திணைக்களம் இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபை இதனுடைய நிதி தவறான கணக்குகளுக்கு வந்து மாற்றப்பட்டமை, இந்த துறைமுகத்திலிருந்து 323 கொள்கலன்கள் வந்து மாயமாக்கி, இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாமே வந்து இவர் வந்து சுட்டிக்காட்டியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த பழைய பிக் பாக்கெட் முறையை வந்து தாண்டி இப்ப வந்து அரசாங்கம் அதிநவீன ஹேக்கர் முறையுடன் வந்து மக்களுடைய பணத்தை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஜிவிபி உள்ளிட்ட தரப்பினருடைய நிகழ்ச்சி நிரல்கள் வந்து எப்படி இருந்தாலுமே இலங்கையை மீண்டும் பிரிக்கவோ அல்லது பயங்கரவாதத்திற்கு இடம் அளிக்கவோ ஒருபோதும் வந்து இடம் இல்லை என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்காரு. மேலும் வந்து இந்த கச்சத்தீவு விவகாரத்துல இந்தியாவுடைய எந்த ஒரு மாநில முதலமைச்சரோ அல்லது இந்தியாவோ இலங்கையுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட விடயங்கள்ல வந்து தன்னிச்சையா வந்து தீர்மானம் எடுக்க முடியாது என்ற ஒரு விடயத்தை வந்து அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. ஜனாதிபதியும் நீதி அமைச்சர் எல்லோருமே வந்து நீதிமன்றத்தினுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து மேடைகள்ல பேசி அரசியல் மயப்படுத்துறத வந்து நான் வன்மையா வந்து கண்டிக்கிறேன். இதை ஏன் நீங்க வந்து செய்றீங்க, இதை வந்து நீங்க முதல்ல நிறுத்திட்டு நீங்க மக்களுக்கான ஒரு ஆட்சியை வந்து கொண்டு வாங்க, மக்களுக்கான ஆட்சியை வந்து நாங்க செய்துட்டு இருக்கோம்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனா அப்படியான ஒரு நிலைப்பாடு இல்லவே இல்லையே என்ற மாதிரி வந்து நாமல் ராஜபக்ஷ வந்து கருத்துரைத்திருக்காரு. சட்டத்தண்ணியா இருந்துட்டு நீதி அமைச்சரா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான செயல்கள்ல வந்து இந்த மாதிரியான செயல்கள்ல வந்து ஈடுபடுறது வந்து ரொம்பவே ஒரு வெட்கக்கேடான ஒரு விடயமா இருக்குன்றதையும் வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து இந்த யாபஸ் விவகாரத்துல ராஜபக்ஷக்கள் மீது வந்து பழி சுமத்தப்பட்டிருந்துச்சு. இப்போ அதனுடைய பின்னணியில இருக்கவங்க பெலவத்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு சொல்லி அம்பலமாகி இருக்கே, இதை நீங்க வந்து ஏற்றுக்கொள்றீங்களா என்ற மாதிரியும் வந்து கேட்டிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய இலங்கையினுடைய போக்குவரத்து துறை தொடர்பாகவும் வந்து நாமல் ராஜபக்ஷ வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதுவும் மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்துல நாட்டை வந்து நகர்த்துவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இப்போ புகையிரதத்தினுடைய வேகத்தை கூட 20 கிலோமீட்டருக்கு வந்து குறைச்சிருக்காங்களே, இதெல்லாமே வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்?
முடியும் என்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ராஜா மஹிந்த ராஜபக்சேவுக்கு பிறகு புகையிரத பாதைகளை வந்து புனரமைக்க ஒவ்வொரு உருப்படியான திட்டமும் வந்து இப்போ வரைக்குமே வந்து முன்னெடுக்கப்படவே இல்லை. மழையினால சேதமடைந்த பாதைகளை கூட இன்னுமே இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து திருத்துறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே வந்து செய்யல. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஊழல்கள் தொடர்பில் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திடம் வந்து முறைப்பாடுகள் வந்து செய்யற அளவுக்கு வந்து நிலைமை வந்து ரொம்பவே மோசம் அடைஞ்சிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய இந்த அடக்குமுறையும் இந்த பொய்யான பிரச்சாரங்களும் வந்து மக்களுக்கு வந்து விரைவில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவான பாடத்தை வந்து புகட்டும்னு சொல்லிட்டு நாமல் ராஜபக்ஷ வந்து இந்த ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஆக இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வந்து பலருமே வந்து விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த காலத்தையும் தாண்டி வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலையில நூதனமான முறையில வந்து இவங்க வந்து திருட்டு கொள்ளையில வந்து ஈடுபடுறாங்க. ஆனா அதை யாருமே வந்து பெரிய அளவா வந்து விளங்கிக் கொள்ள மாட்டேன்றாங்க. காலப்போக்கில் வந்து இது வந்து தெரிய வரும்ன்ற மாதிரி இப்ப ஒரு சில உறுப்பினர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து வெளியிட்டு வராங்க. அதே மாதிரி யாழ்ப்பாணம் இனுவில் பகுதியில இடம்பெற்ற ஒரு கோர விபத்துல ஒருத்தர் படுகாயம் அடைந்திருக்கதா சுன்னாகம் போலீசார் வந்து இந்த ஒரு விடயத்தை வந்து அறிய தந்திருக்காங்க. அதாவது மருதனார் மடம் பகுதியில இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ஜிசிபியும் யாழ்ல இருந்து மருதனார் மடம் நோக்கி பயணித்த காரும் வந்து மோதி இந்த ஒரு விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துல காரின் சாரதி வந்து படுகாயம் அடைஞ்சிருந்ததோட காரும் வந்து முழுமையா வந்து இப்போ சேதம் அடைந்திருக்கு. இதுல படுகாயம் அடைந்த நபர் வந்து சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில வந்து சேர்க்கப்பட்டிருக்கதோட ஜிசிபி சாரதி சுன்னாகம் போலீசாரால வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் இது தொடர்பான விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் வந்து இப்போ மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த வீதிகள்ல வந்து எப்போதுமே வந்து ஒரு வீதி விதிமுறைகளை வந்து பார்த்து அதை வந்து கடைபிடிக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாட்டுல இப்ப பெரிய அளவா மக்கள் மத்தியில இல்லைன்றத வந்து உணரக்கூடியதா இருக்கு. ஏன்னா அநேகமான விபத்துகள் வந்து பதிவாய்க்கும் அந்த வகையில இனி வரும் காலங்கள்ல சரி இந்த வீதி விதிமுறைகளை பின்பற்றி நாம நடப்போமா இருந்தா யாருக்கும் எந்த ஒரு உயிர் ஆபத்தும் ஏற்படாம உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்படாத அளவுக்கு இருக்கக்கூடியதா இருக்கும். ஆக இந்த வீதி விதிமுறைகளை வந்து மக்கள் வந்து பின்பற்ற அளவுக்கு அரசாங்கம் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை வந்து இன்னும் உறுதிப்படுத்தணும்ன்றத வந்து இந்த ஒரு நேரத்துல வந்து சொல்லிட்டு அப்படியே ஒரு சூப்பரான ஒரு பாடலை தான் நிகழ்ச்சியில வந்து கேட்க போறோம். வாங்க கேட்டுட்டு வரலாம்.

ஐதுமல் எஃப்எம்ல 102.9 அலைவரிசையெல்லாம் கேட்டுட்டு இருக்கேங்க. செய்தி தொகுப்பு முக்கியமான செய்திகளை வந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கேன். அந்த வகையில வந்து இப்போ இந்த தமிழக சட்டசபை தேர்தல் வந்து இடம்பெற்று அது தொடர்பாக வந்து பரபரப்பான விடயங்கள்லாமே அடுத்து நடந்து கொண்டே இருக்கு. அந்த வகையெல்லாம் இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய காதர் மொய்தீனை தமிழக வெற்றி கழக நிர்வாகி அருண்ராஜ் சந்தித்து இப்போ வந்து ஆதரவு கோரியிருக்காரு. ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்க வந்து ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வந்து இப்ப மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மதசார்பற்ற ஒரு முற்போக்கு கூட்டணியில இருப்பதால நாங்க வந்து ஆதரவு எல்லாம் அளிக்க முடியாது என்ற ஒரு விஷயத்த வந்து வலியுறுத்தி இருக்காங்க. ஸ்டாலின் சொல்றத அப்படியே நாங்க வந்து கேட்டு நடப்போம். திமுக கூட்டணியில நேற்றைய தினம் நாங்க வந்து இருந்தோம், இன்றைய தினமும் இருக்கோம், நாளையும் நாங்க வந்து இவங்களோட தான் இருப்போம். ஆக நாங்க வந்து தமிழக வெற்றி கழகம் உங்களோட வந்து நாங்க வந்து இணையறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது, எங்களை வந்து நீங்க வந்து இணையுமாறு நீங்க வந்து கேட்காதீங்க என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அது ஒரு புறம் இருக்க. இப்போ இந்த தமிழக சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு வந்து இப்போ இவருடைய பதவி பிரமாணம் வந்து நடக்குமா இல்லையா என்ற மாதிரியான பல கேள்விகள் வந்து இப்போ வந்து சமூக வலைத்தளங்கள்லயா இருக்கட்டும் எல்லா தரப்பு மத்தியிலையும் வந்து இது பேசக்கூடிய ஒரு விடயமா இப்போ வந்து மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பதவி பிரமாணம் நீங்க அவர் வந்து செய்யணும், தமிழக வெற்றி கழக தலைவர் தான் முதலமைச்சர்ன்ற மாதிரி இப்ப மக்களும் வந்து ஆர்ப்பாட்டம் பல இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கான வேலைகளையும் வந்து செய்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெரினா பகுதிகள் எல்லாமே வந்து ஆர்ப்பாட்டம் செய்யற மாதிரியான தகவல்கள் வெளியானதால இப்ப போலீசார் வந்து அங்குமே வந்து கடுமையான பாதுகாப்பு விதிமுறைகளை வந்து இப்ப வந்து விதிச்சிருக்காங்க. பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக இப்போ நிறைய வேலைகளை வந்து இப்போ செய்துட்டு பாருங்க. அதே மாதிரி இலங்கையில இந்த திரைச்செயலியில இடம்பெற்ற 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து ஒரு இணைய திட்ட தொடர்பா வந்து 21 நபர்களிடம் வந்து வாக்குமூலம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கதா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைய தினம் பாராளுமன்றத்துல இன்னொரு விடயம் தொடர்பா வந்து பேசியிருந்தாரு. இந்த சம்பவம் தொடர்பா குற்றப்புலனாய்வு திணைக்களத்துல முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்ததோட இது குறித்த விரிவான விசாரணை வந்து இப்போ நடைபெற்றுட்டு வரதா வந்து சொல்றாங்க. இந்த சம்பவம் தொடர்பா விசாரணை நடைபெற்றுட்டு வரதோட மூன்றாம் தரப்பினருக்கு பணத்தை மாற்றியதற்கு யாராவது பொறுப்பு கூற வேண்டியவங்க இருந்தா அவங்க சட்டத்தின் முன்னர் வந்து நிறுத்தப்படுவாங்க, இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைன்ற மாதிரி வந்து அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது வந்து மக்களுடைய ஒரு பணம், அதையும் வந்து இதை வந்து எந்த அளவுக்கு இதுக்கு முன்னுமே வந்து கடந்த கால அரசாங்கத்திலயும் இந்த மாதிரியான விடயங்கள்லாம் நடந்திருக்கானா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து நாங்க வந்து எந்த ஒரு விதத்திலையும் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்ய மாட்டோம், எல்லாமே இந்த ஒரு அரசாங்கத்துல நடக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்திலேயே இந்த மாதிரி ஒரு விடயம் நடக்கும் போது இதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பிறர் தரப்புல இருந்து வந்து நிறைய கருத்துக்கள் வந்து வந்து கொண்டே இருக்க நிலையில இப்போ இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இலங்கையில இடம்பெற்ற முதல் நிதி முறைகேடு இது இல்லை என்றதையும் வந்து அமைச்சர் சொல்லியிருந்ததோட இது தொடர்பாக அரசாங்கம் வந்து தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லியும் அவர் வந்து வலியுறுத்தி இருந்தாரு. இன்னும் நிறைய விடயங்கள் வந்து இங்க வந்து இன்னுமே கடந்த கால அரசாங்கத்தை ஒப்பிடும் போது இப்போதைய அரசாங்கம் வந்து சிறப்பான வேலைகள் எல்லாமே செய்துட்டு வராங்க, ஆனா அது பெரிய அளவுல வந்து மற்றவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க என்ற மாதிரியான ஒரு சில விடயங்களை வந்து இப்போ பதிவு செய்துட்டும் பாருங்க. குருநாகல் மாநகர சபையில நிலவக்கூடிய இந்த முறையற்ற நிர்வாகமும் இந்த ஊழல் மோசடிகளுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இப்ப தேசிய மக்கள் சக்தியுடைய உறுப்பினர் PW பிரேமச்சந்திர வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்திருக்காரு. அதாவது தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர் வந்து நேற்றைய தினம் குருநாகல் மேயர் சட்டத்தரணி ஆனந்த சகபந்துவிடம் வந்து உத்தியோகபூர்வமா வந்து கையளிச்சிருக்காரு. மாநகர சபைக்குள்ள இடம்பெறக்கூடிய இந்த முறையற்ற செயற்பாடுகளை வந்து தடுக்க முடியாமையே நான் வந்து இந்த பதவியிலிருந்து விளக்கிறேன், இதனால இதை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் சில நிர்வாக சீர்கேடுகள், அங்கீகரிக்கப்படாத வர்த்தக நடவடிக்கைகள், சட்டவிரோத கட்டுமானங்கள் எல்லாமே தடையின்றி வந்து முன்னெடுக்கப்படுது, எரிபொருள் பயன்பாட்டிலையுமே முறைகேடுகள், தீவிர மேலதிக நேர கொடுப்பனவுகள் வந்து வழங்கப்படுறது, ஊழியர்கள் சேவைக்கு வருகை தந்ததா பதிவிட்டுட்டு பணி நேரத்துல இடையில வந்து அவங்க வந்து வெளியேறாங்க, நகர சுத்தமா பராமரிக்க தவறுறது, பொது சேவைகள்ல வந்து காணப்படக்கூடிய இந்த மந்தகதி,
மக்களுடைய அமோக ஆதரவு பெற்றவங்க குன்னாகல் மாநகர சபையுடைய முதலாம் இலக்க கங்கோடு தொகுதியில போட்டிட்ட PW பிரேமச்சந்திரா அங்க அதிக விருப்பு வாக்குகளை பெற்று மக்களால தெரிவு செய்யப்பட்டவர் என்ற ஒரு விடயமும் இருக்கு. ஆக இந்த ஊழல் மற்றும் வீண் விரயங்களுக்கு எதிராக நாம் மேற்கொண்ட முயற்சிகள் வந்து இப்ப வந்து பலனளிக்காத ஒரு நிலையில வந்து இருக்கு. அதனால இந்த ஒரு நிர்வாக கட்டமைப்புல இருந்து தொடர்ந்து நீடிக்க எனக்கு வந்து விருப்பம் இல்லை, இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கேன், எனக்கு வந்து இந்த ஒரு பதவி வேண்டாம், நான் வந்து இதை வந்து ராஜினாமா செய்து கொள்றேன்னு சொல்லி இப்போ PW பிரேமச்சந்திரன் வந்து இந்த ஒரு விடயத்தை இப்போ வலியுறுத்தி சொல்லியிருக்காரு.

ஒலிக்க ஆரம்பமாகின்ற இந்த பாடலோடு இன்றைய செய்தி தொகுப்பு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியில பலதரப்பட்ட செய்திகளை உங்களோடு பகிர்ந்திருந்தேன் என்ற ஒரு திருப்தியோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கின்றேன். தொடர்ந்து வணக்கம் மைத்தமிழ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக கலையகத்துல உமா உங்களை சந்திக்க வருவாங்க. மீண்டும் உங்களை வாழ்வியல் நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரையில் அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ஆட்சி ரீனோ.

24 மணி நேரமும் மனதுக்கு பிடித்த பாடல்களோடும் உடனுக்குடன் வரும் செய்திகளோடும் எப்பொழுதும் இணைந்திருப்போம். அழகு தமிழ் வானொலி, ஐ தமிழ் FM 102.9.

0: தமிழ் பேசும் மக்களோடு ஐ தமிழ் FM 102.9
1: அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நேர்களே. 2026 மே மாதம் 7 வியாழக்கிழமை இன்றைய நாள் பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டவாறு உங்களோடு ஒரு சில மணி நேரம் நிகழ்ச்சிகளோடு உங்கள் அன்பின் உமாராஜ். இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய இன்னும் பிரியாவுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருப்போம். மாண்ட்ரியலின் தற்போதைய காலநிலை 13°C குளிர்நிலை 2°C காணப்படுகின்றது. அதே நேரத்தில் மதிய பொழுதினில் 13°C வெப்பநிலை 0°C காணப்படுகின்றது. மாலை பொழுதினில் 10°C வெப்பநிலை 8°C இரவு பொழுதினில் 5°C வெப்பநிலை 2°C காணப்படுகின்றது. காலை பொழுதில் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் நிறைந்திருந்தாலும் குளிரோடு கூடிய காற்று அப்படியே காலை பொழுதிலே கொஞ்சம் குளிராகவே காணப்படுகின்றது. மதிய பொழுதினில் கொஞ்சம் பரவாயில்லை, இருந்தாலும் கொஞ்சம் குளிர் சேர்ந்த ஒரு காற்று வெளியிலே காணப்படும் அப்படின்னு சொல்லி இன்று நாள் முழுவதுமே காணப்படுகின்றது. அதே நேரத்தில் நாளைய பொழுதும் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி சூரிய வெளிச்சம் நிறைந்திருந்தாலும் குளிரும் கொஞ்சம் சேர்ந்து அதனோடு காற்றோடு பயணிக்கின்றது அப்படின்ற ஒரு விடயத்தோடு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நேரம் மட்டுமணி 4 நிமிடங்கள்.

இல்லங்கள் தோறும் இதமான காற்றலைகளாக இனிய நினைவுகளை சுமந்து வருகின்றது உங்கள் இனிய தமிழ் வானொலி ஐ தமிழ்.

0: தங்கம் மற்றும் வைர நகைகளை உங்கள் மனம் போல் தெரிவு செய்திட KPS ஜுவல்லரி.
1: அழகான நவீன டிசைன்களுடன் உங்களை மேலும் அழகாக்கும் நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: அவசர பண தேவைகளுக்கு மனநிறைவான குறைந்த வட்டி வீதத்தில் உங்கள் தங்க நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுக் கொள்ளலாம்.
1: உங்கள் நம்பிக்கையின் நகையுலகம்
0: KPS ஜுவல்லரி, மூன்றியலில் இலக்கம் 5991 விக்டோரியா அவென்யூ சூட்டில். KPS ஜுவல்லரி.
1: தொடர்புகளுக்கு 5143435333. உங்கள் ஒவ்வொரு பொன்னான தருணங்களையும் ஒரு பொன்னான நகையால் அலங்கரியுங்கள்.
0: KPS ஜுவல்லரி.
2: பார்க்கிறவங்க கண் உங்களை மட்டுமே பார்க்கணுமா? அதுவும் வச்ச கண் வாங்காம. அப்படின்னா உங்களோட தெரிவு ஏஷியானா ஜுவல்லரி மட்டும்தான். இங்க இருக்கிற ஜுனிக்கான கலெக்ஷன்ஸ் மத்தவங்கள இருந்து உங்களை எப்பவுமே தனியா காட்டும். இங்க இருக்கிற புது புது கலெக்ஷன்ஸ் பார்த்தா நீங்க வேற எங்கேயும் போக மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய நகைய வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணினா அதுக்கும் இங்க தீர்வு இருக்கு. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களால உங்களோட பழைய நகைகளை இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தர்றாங்க ஏஷியானா ஜுவல்லரி. உங்ககிட்ட இருக்கிற நகைகள்ல ஏதாவது திருத்த வேலைகள் இருந்தா நேர்த்தியான முறையில அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமா ஏஷியானா ஜுவல்லரியில அதை திருத்தி பெற்றுக் கொள்ளலாம்.
0: சிங்கப்பூர் மற்றும் துபாயில் இருந்து தெரிவிக்கப்பட்ட 24 கரட் தங்க கட்டிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஏஷியானா ஜுவல்லரி, இலக்கம் 524 ஜென்டலான் குவெஸ்ட் ஷூட் 5 மோன்ட்ரியல். தொடர்புகளுக்கு 5142738300. ஏஷியானா நகை மாளிகை, ஒவ்வொரு நகையிலும் ஒவ்வொரு கதை.
3: நமக்கு உயிர் தந்த அந்நியரை கொண்டாடும் அற்புத நாள் வந்தாச்சு. 17வது ஆண்டாக உமாவேடு வழங்கும் அந்நியர் தினம்.
4: என் உலகம் முழுவதும் உருவான தெய்வம் நீயே தாய்.
3: இந்த வருடம் இன்னும் பிரம்மாண்டமாக மே மாதம் 10 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் இரவு 9 வரை 9155 மொன்ட்ரியலில் அமைந்திருக்கும் ஹன்சிக் காலேஜ் பிரம்மாண்டமான மண்டபத்தில் உமாவேலு வணங்கும் அந்நியர் தினம். காதுக்கினிய பாடல்கள், கண்கவர் நடனங்கள், விருதுகள் மற்றும் வர்த்தக ஸ்தாபனங்களின் மலிவு விற்பனைகளோடு நம்மை 10 சுமந்து பெற்ற அந்நியர்களுக்கான சிறப்பு கௌரவத்தோடும் உங்கள் உமாவேலு வணங்கும் அந்நியர் தினம். உங்கள் அன்பு அம்மாவுக்கு மறக்க முடியாத நினைவுகளை பரிசளிக்க இந்த நிகழ்ச்சியை தவற விடாதீர்கள். உமாவேலு வணங்கும் அந்நியர் தினம் 2026.
1: மின்னல் வேகம், பெரிய சேமிப்பு, குறைந்த விலை.
0: டெக் மைண்ட்ஸ் வணிக இணையம், வணிக தொலைபேசி மற்றும் ஃபாக்ஸ் வெறும் $99.99 மட்டுமே.
1: வீட்டு இணைய முற்றை $29.99 முதல் பெற்றுக் கொள்வதோடு முழு வருடத்திற்கான ஹோம் போன் ஒன்றை இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: இன்றே அழையுங்கள். 1-877-770-7779.
1: மேம்பட்ட இணைப்பிற்கு இன்றே மாறுங்கள்.
0: டெக் மைண்ட்ஸ், வேகம் பேசும் இன்டர்நெட்.

பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆம், இன்று பிறந்த நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், மற்றும் இருமணங்கள் ஒன்று கூடிய திருமண நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் திருமண நல் வாழ்த்துக்களையும், மற்றும் பொதுவாக சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை ஐத்தமிழ் வானொலியூடாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இன்று போல் என்றும் எப்பொழுதும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை ஐத்தமிழ் வானொலியூடாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: மே மாதம் 7ஆம் தேதி இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் இருமணங்கள் ஒன்று கூடி திருமண நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

கடந்து போனது ஒரு வகை காதல், ஆனால் கடக்க போவது ஒரு சில காலங்கள். கடந்து கொண்டிருப்பது ஒரு சில நினைவுகள். அந்த நினைவுகளோடு வலம் வருகின்றது பூபாலராகங்கள்.

காலித்தெண்டல் காற்றலையோடாக மட்டுமரழகான காலை பொழுதினில் பூபாலராக நிகழ்ச்சிகளோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். முகநூல் பக்கமாக இணைந்திருக்கின்ற சொந்தங்கள் அதே நேரத்தில் டிக்டாக்

ஒன்றாக இணைந்து கொள்கின்ற சொந்தங்கள், வாகனங்களில் கவனமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள் எல்லோரையும் அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொண்டு அப்படியே 9 மணி வரை பூபாலராகத்தோடும் 9 மணியில் இருந்து இன்று 10 மணி வரை வணக்கமாய் தமிழோடும் இணைந்து கொள்ளப் போகின்றோம். சந்தோஷகரமான காலை பொழுது வெளியிலே பார்ப்பதற்கு சும்மா பளபளப்பாகவும் அழகாகவும் இருக்கிறது. ஆனால் கதவை திறந்தால் அதனுடைய ரகசியம் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். இல்லை, ஒரு அழகான ஒரு தென்றல் காற்று கொஞ்சம் அப்படியே குளிர் கலந்த காற்றோடு காணப்படுகின்றது. அதிகமாக இந்த காலங்களில் எல்லாமே வந்து நாம் எதிர்பார்ப்பது நிறைய, அதாவது சம்மர் உடனே வந்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது அதனுடைய வேலைப்பாடுகள் எல்லாம் முடித்துவிட்டுத்தான் வெயில் நான் வரப்போகிறேன் அப்படின்ன மாதிரி இருக்கிறது. ஆனாலும் அவ்வப்போது கொஞ்சம் மெல்லிய குளிர்காற்று காலை மாலை பொழுதுகளில் இந்த குளிர் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இல்லை, அந்த அளவுக்கு உங்களுடைய உடை ரொம்பவே, அதாவது அந்த குளிர் உடம்பிலே படுகின்ற பொழுது நிறைய தேவை இல்லாத வருத்தங்களை எல்லாமே உண்டு பண்ணும். தடிமன், காய்ச்சல், உடம்பு நோ, இதையெல்லாம் இந்த காலங்களில் வருகின்ற குளிர். ஏனென்றால் நாங்கள் கொஞ்சம் சந்தோஷத்திலே வந்து அதிகமாக ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கொண்டு போவதை தவிர்த்து ஒரு மெல்லிய ஒரு உடையோடு போவதற்கு யாருக்கப்பா விருப்பமில்லை அப்படின்ன மாதிரி இருக்கும். ஆகையினால் நோய்கள் இல்லாமல் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக கழுத்து பகுதி மிகவும் முக்கியமாக, அந்த கழுத்துகளிலே குளிர்படுவது, தடிமன், காய்ச்சல், குரல் மாற்றங்கள், நான் உட்பட எல்லோருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நானுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிவடைய மட்டும், அதற்குள் ஏதாவது தடிமன் அப்படி இப்படி என்று வந்தாலே ரொம்ப ஒரு எல்லோருக்குமே ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதுபடியினால் அவை எல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த குளிரோடு நாங்கள் வெளியிலே போகின்ற பொழுது அந்த காலநிலைகள் எவ்வளவுதான் பிளஸ்ஸாக இருந்தாலும் ஒரு மெல்லிய இதமான ஒரு குளிர் வெளியிலே இருக்கத்தான் செய்கின்றது. அதற்காகவே கவனமாக இருக்க வேண்டும். மற்றும் காலை பொழுதில் அப்படியே நாங்கள் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக என்ன இன்று செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுட சுட ஒரு காப்பி மட்டும் குடித்து விட்டு அப்படி யோசித்து கொண்டு சில பேர் பயணித்துக் கொண்டிருப்பார்கள் வாகனங்களிலே. ஏனென்றால் எப்பொழுதுமே வந்து அந்த ஒரு காஃபியின் ஒரு சுட சுட குடிக்கிற டீ வந்து நிறைய நம்முடைய மனதை ஆரோக்கியமாக வைப்பது, அதே நேரத்தில் கொஞ்சம் சிந்திக்கக்கூடியது. சில நேரத்திலே நிறைய டென்ஷன் பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுதெல்லாம் அப்படி ஒரு சுட சுட ஒரு டீயோ காஃபியோ குடிக்கின்ற பொழுது ஏதோ ஒரு வித்தியாசமாக இருப்பது போன்றெல்லாம் இருக்கும். அது நிறைய பேருடைய வாழ்க்கையிலே காலை பொழுதிலே கண்டிப்பாக நாங்கள் டீ குடிக்கின்ற பழக்கம் இருக்கிறது அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது. சரி, எது எப்படி இருந்தாலும் நாங்கள் வெளியிலே போகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய கைகளிலே சில பேர் டீயோடு வெளியிலே போவோம், சிலர் கண்டிப்பாக உண்டியலிலே காசு சேர்ப்பது போன்று வெளியிலே போய் நாங்கள் விரும்பிய அதிர்ச்சி மோட்டனா இருக்கலாம், மெக்டோனாஸா இருக்கலாம், அங்கே கொடுத்து உங்களுடைய காஃபியை நீங்கள் வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்முடைய வழக்கத்திலே நிறையவே இருக்கிறது அப்படின்ற ஒரு விடயம். மற்றும் அதே நேரத்திலே நான் அன்று ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்று நிறைய நாட்கள் யோசித்தேன், அதை சொல்லவே முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் நாங்கள் தியானத்தை பற்றி, ஆன்மீக வகுப்புகளை பற்றி எல்லாமே வந்து கடந்த வாரத்திலே வந்து சிறப்பாக இங்கு மான்ட்ரியலிலே பல இடங்களிலே நடைபெற்றது. அதை பற்றி நிறைய பேர் நாங்களும் பேசிக்கொண்டோம். உண்மையிலே வந்து ஒவ்வொரு மனிதர்களுடைய மன அமைதிக்குமே வந்து இந்த தியானம் அப்படி என்று சொல்கின்ற ஒரு விடயம் வந்து, அதாவது எப்படி சொல்வது, முழுமையாக ஒரு மனிதன் எதையெல்லாம் அடைய முடியாது என்று நினைக்கின்றார்களோ அந்த நேரங்களில் எல்லாமே இந்த மன அமைதியும் தியானங்களுமே வந்து நிறைய விடயங்களை செய்விக்கின்றது. அதுதான் ஒரு ஒரு இடத்திற்கு நாங்கள் போகின்ற பொழுது, நான் அன்றுதான் அந்த முதல் தடவையாக அந்த ஆன்மீக வகுப்புகள் இருக்கின்ற இடத்திற்கு சென்றிருந்தேன். ரொம்ப அழகான ஒரு இடம், அமைதியான ஒரு இடம், அதை வந்து பல்கலைக்கழகம் என்று சொல்லி வச்சிருக்கின்றார்கள். அங்கே வந்து உபசரிப்பு போனவுடன் உண்மையாகவே எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு வரவேற்பு இருந்ததா என்று சொல்லி உண்மையாக என்னை சிந்திக்க வைத்த நிறைய விடயங்கள் இருந்தது. நிறைய பேர் அன்போடு வரவேற்றுக் கொண்டார்கள், அதிலே நிறைய அழகாக பேசிக்கொண்டார்கள், அழகான உபசரிப்பு. அது மட்டுமில்லாமல் நானும் அந்த போனவுடன் வருவதாக போயிருந்தாலும் இல்லை, அது 12 மணி வரை என்னுடைய மனதே அமைதியாகிவிட்டது. அதற்குள் போனவுடன் பரவாயில்லை அந்த நேரத்தை ஒதுக்கிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி அந்த 12 மணிக்கு நான் முடியும் வரை இருந்தேன். அதற்கு பிறகு அங்கே எல்லோருமே பேசியிருந்தார்கள். உண்மையாகவே
இந்த மான்ட்ரியாலே இப்படி ஒரு இடம் இருக்கிறது என்பது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கின்றார்கள். அது ஒரு நல்ல ஒரு அமைதியான இடம். அந்த வகுப்புக்கு போவதாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். நிறைய விளம்பரங்கள் எல்லாமே அதில் போடப்பட்டிருக்கிறது, அதாவது ஐத்தமிழூடாக. அது மட்டுமில்லாமல் நானும் அன்று என்னுடைய பக்கத்தில் கூட அதை பற்றி நாங்கள், ஏனென்றால் இங்கு இருக்கின்றவர்கள் நிறைய பேர் அதை பற்றி பகிர்ந்து கொள்வது இல்லை. காரணம், எல்லோரும் அதை விரும்புவது இல்லை. அதாவது ஒரு மன அமைதியோடு இருந்து ஒரு இடத்திலே நாங்கள் தியானிப்பது என்பதை சிலர் விரும்புவது இல்லையோ அப்படி என்பதற்காகவே நிறைய இடங்களிலே அது பகிரப்படாமலே போய்விட்டது. ஆகையினால் அதை கண்டிப்பாக வீடுகளிலே தனிமையிலே இருக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த மாதிரி ஒரு வகுப்பு எங்கு நடக்கின்றது, அது தெரியாமல் நாங்கள் இருக்கின்றோமே அப்படி என்று ஒரு சிலர் கவலைகளோடு இருப்பார்கள். வீடுகளிலே பல நோய்களிலே உள்ளாக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரி பலதரப்பட்டவர்களுமே வந்து இது ஒரு எந்த விதமான கட்டணங்களும் இல்லாமல் இலவசமாக உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் உங்களுடைய எல்லா விடயங்களையும் சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை கூட அவர்கள் இலவசமாக செய்கிறார்கள். நிறைய வெள்ளையர்கள் அதற்குள் இருக்கின்றார்கள். இந்த வேற்று மொழி பேசுகின்றவர்கள் அவர்களோடு சேர்ந்து நம் நாட்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு விடயம், நான் அதைத்தான் எப்பொழுதுமே சொல்வது, எந்த இடத்திற்கு போனாலும் நாங்கள் அங்கிருந்து ஒரு நல்ல விடயத்தை எடுத்து வர வேண்டும், நம்முடைய மனதிலே அது பதிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திற்கு சென்று வந்து நிறைய நிறைய நிறைய நல்ல விடயங்கள் பதிவாகவே இருந்தது. அது மட்டுமல்லாமல் சந்தோஷமாக எங்களை வரவேற்று அன்பளிப்பு எல்லாம் கொடுத்து நான் முதல் முதல் அந்த வகுப்புக்கு போனபடியினால் என்னை வரவேற்றுக் கொண்டார்கள். அங்கே இருந்த எல்லா பெண்மணிகள் ஆண்கள் எல்லோருமே அவர்களுடைய முகத்திலே ஒரு புன்னகை வரவேற்று எல்லாருமே அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த இடத்திலே கிடைத்தது. அந்த சந்தோஷம் அந்த மூன்று மணித்திய அலங்கள் கிடைத்தது. அன்றைய நாள் முழுவதும் அதனுடைய சந்தோஷம் எனக்கு இரவு 11 மணி வரை நான் அதை பற்றி நினைத்து ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களையும் யோசித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது யாராக இருந்தாலும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாட்கள் இந்த வகுப்புகளுக்கு நீங்கள் அதனோடு தொடர்பு கொண்டு கண்டிப்பாக சென்று அதை அனுபவித்தவர்களுக்குத்தான் அதனுடைய மகிமை புரியும் என்று சொல்வோம். ஆகையினால் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஒருவருக்கு அழைப்புதல் கொடுப்பது கிடைப்பது எல்லாம் இந்த காலங்களிலே கடினம். அதே நேரத்தில் கிடைத்தால் கூட பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவரவர்கள் போவார்கள், அவரவர்கள் அதை அனுபவித்து விட்டு அப்படியே அமைதியாக போய்விடுவார்கள். ஆகையினால் நீங்களும் அதை கொஞ்சம் தேடி பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு, ஒரு 40 வயதை நாங்கள் கடந்து விட்டுவோமாக இருந்தால் கூட மனதிலே பலவிதமான சஞ்சலங்கள், பலவிதமான நோய்கள், நிறைய பிரச்சனைகள், ரொம்பவே டென்ஷன், இது எல்லாமே கலந்ததாக இருக்கும். அதை எல்லாவற்றையும் கொஞ்சம் அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த அமைதி, தியானம், ஆன்மீகம், சொற்பொழிவுகள், இது எல்லாமே ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. அதை நீங்களும் பகிர்ந்து கொள்வீர்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நானும் அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த பாடலை கேட்கலாம். நேரம் 8:26.

பாவமாகாததெண்டா அதை விட மோசமானது பெண் பாவம் பொல்லாதது இல்லை அப்படித்தானே சொல்வார்கள். பெண்களும் பாவம் தானே, அது அவர்கள் நினைத்தால் மனதளவிலே சும்மா அந்த மாதிரி சில நேரத்தில் சில விடயங்கள் நடக்கும் என்று சொல்வார்கள். ஆண்களுக்கு மட்டுமா இருக்கிறது, பெண்களுடக்கும் செய்கின்ற அட்டுழியங்கள் எல்லாமே பாவம் அதிகமாகத்தானே இருக்கிறது அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருந்தோம். நேரம் சரியாக 8:31 ஆகின்றது. நாட்கள் மாதங்கள் பிறந்து முதலாம் திகதி பிறந்தது, திடீரென்று இன்று 7 திகதியும் ஆகிவிட்டது. அப்படியே விரைவாக ஜூன் மாதமும் வந்துவிடப் போகிறது. அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மதர்ஸ் டே அன்னைய தினமும் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மாதங்களிலுமே ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு வாரங்கள் வித்தியாசமாக விசேடமாக அமைந்துவிடும். அதே போன்றுதான் இங்கு இருக்கின்ற அம்மாமார்களை எல்லோருமே சந்தோஷமாக வீடுகளில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் அன்றைய நாளிலே வந்து ரொம்ப குதூகலமாக நீங்களும் உங்களுடைய அம்மாமார்களை அழைத்து செல்லலாம், அழைத்து வரலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் அங்கே சிறப்பாக சந்தோஷமாக அவர்களுடைய அன்பு உறவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அழகான நாள் இது எல்லாமே அமையப்போகின்றது. ஞாயிற்றுக்கிழமைகளில் நல்ல ஒரு பெரிய ஒரு இடம் முதல் இது எங்களுடைய நிகழ்ச்சி முதல் தடவையாக அந்த மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஆகையினால் கண்டிப்பாக எல்லோருக்குமே அவ்வளவு தூரத்திற்கு ரொம்ப சிலருக்கு கஷ்டமாக இருக்கிறது. கிரமசி மெட்ரோவில் இருந்து 5 தான் பஸ் எடுப்பதற்கு அந்த ஹோல் மண்டபத்துக்கு வருவதற்கு. அதே மாதிரி நீங்கள் பல வழிகளிலும் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டிபுரசா மெட்ரோ இருக்கிறது, சோவே மெட்ரோ, அதில் இருந்தெல்லாம் பக்கத்தில் பக்கத்திலே பஸ்கள் நிறையவே இருக்கிறது. ஆகையினால் இந்த கஷ்டப்படுகின்ற அம்மாமார் யாரும் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு தெரிந்தவர்கள் உதவி செய்யும் முகமாக நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்து கொள்ளலாம். நாங்கள் மேலதிக விவரங்கள் எல்லாவற்றையுமே உங்களுக்காக நான் பதிவிலை போடுகின்றோம். நாளைய பொழுதிலே உங்களுக்கு எந்தெந்த பஸ் எடுக்கலாம் என்ன மாதிரி என்பதே, அது பஸ்ஸில் வருகின்றவர்கள் என்னுடைய அம்மாமார்கள் இதுவரை காலங்களிலும் இலகுவாக இருந்தது அவர்கள் வருவதற்கு. இந்த வருடம்தான் கொஞ்சம் அதை விட கடந்து ஒரு 5 தூரத்தில் தான் இருக்கிறது. அது அவ்வளவு பெரிய தூரம் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் புதிதாக சில நேரத்தில் வருகின்ற பொழுது சிலருக்கு அந்த இடங்களில் வருவது மெட்ரோக்களிலே வருவதென்றால் கிரமசி மெட்ரோ 5 என்பது நல்ல ஒரு அவ்வளவு பெரிய தூரத்திலே இல்லாமல் இருக்கிறது. ஆகையினால் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்தவர்களோடு வருவது அல்லது நீங்களே தனியாகவும் கூட வரக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்தி கொண்டு அப்படியே முகநூல் பக்கமாக இணைந்திருக்கின்ற சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு அடுத்த பாடலை கேட்போம். பாலசுப்ரமணியம் எங்களுடைய பாலாநாதன் எப்பொழுதுமே நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்வது. இனிமையான காலை வணக்கம் ஐத்தமிழ் உறவுகளே அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைகளுக்கும் இன்று வியாழக்கிழமை பக்தியோடு நான் நிகழ்ச்சிக்குள் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். நன்றி பாலாண்ணா மற்றும் கருணாநிதி. காலை பொழுதில் ஹாய் குட் மார்னிங், நானும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் சந்தோஷமாக நின்றிருக்கின்றார். நந்தினி ரஞ்சன் காலை பொழுதில் இனிய இதமான வியாழக்கிழமை காலை வணக்கம். அன்பு உமாராஜ் மற்றும் ஐத்தமல் உறவுகள் அனைவருக்கும் அதே நேரத்தில் நிம்மதி அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். நிம்மதி என்பது இருப்பதில் திருப்திப்படுத்துவது தானே தவிர இல்லாததிலும் இழந்ததிலும் தேடுவது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதான் இல்லாத ஒன்றிலும் எது ஒன்று நம்மிடம் இல்லாமல் போய்விட்டதோ அதிலிருந்து நம் மனதை நிம்மதிப்படுத்தி கொள்வது ரொம்பவே கடினம். அது நிம்மதி என்று சொல்ல முடியாது. சில நேரங்களில் நாமே நம் மனதை நிம்மதியாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் சில விடயத்தை யோசிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விடயம். நிம்மதியாக இருப்பதற்கு தான் நிறைய பேர் விரும்புகின்றோம் இந்த உலகத்திலே. அதாவது மனதை சஞ்சலப்படுத்தி கொள்ளாமல் ஒரு கொஞ்சம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் பிரச்சனைகள் இல்லாமலும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சில நேரங்களில் நாங்களே அதை இல்லாமலும் ஆக்கிக் கொள்கின்ற மாதிரி தேவையில்லாமல் ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுதெல்லாம் நம்மிடம் இருக்கின்ற நிம்மதி நம்மிடம் இல்லாமல் போய்விடுகிறது போன்று இருக்கும். ஆகையினால் எப்பொழுதும் சந்தோஷங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற ஒரு மனதிலே அமைதியாக போய்கொண்டிருக்கின்ற நேரத்தில் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை உருவாக்கப்படுகின்ற விதத்திலே ஒரு விடயம் நமக்கு தென்படுகின்றது என்றால் அதை இல்லாமல் நாம் நிம்மதியோடு அப்படியே இருக்கின்ற சந்தோஷத்தோடு வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் என்பதை ஒரு தடவைக்கு 2 தடவைகள் சிந்தித்து முடிவெடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள்.
மற்றும் அப்படியே காலை பொழுதில் ரகு நானும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம் அப்படின்னு சொல்ல இருக்கின்றார். ரொம்ப நன்றி. மற்றும் எங்களுடைய நெல்லை பாரதி இப்ப விஜயோடு வேலை செய்ய போனபடியினால் அவர் இந்த பக்கம் வருவது ரொம்பவே கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் அவரும் விஜயனுடைய ஒரு பரம ரசிகர் என்றபடியினால் அவரோடு தான் ஒரு அந்த நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நெல்லை பாரதியை அந்த கட்சியோடு சேர்ந்து அங்கு செல்வது இங்கு செல்வது அவர் ரொம்ப பிஸி ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ரொம்ப நன்றி நெல்லை பாரதி. எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கும் மற்றும் வினோதினி சுரேஷ் ஹாய் குட் மார்னிங் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இணைந்திருக்கின்றார். உங்களுக்கும் சந்தோஷகரமான காலை வணக்கம். மற்றும் பரம் குஹா அவர்கள் அற்புதமான காலை வணக்கம். நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவது கிடையாது. வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடாது அப்படின்ட்டு பார்த்தீங்களா. எல்லாருக்கும் என்ன ஒரு ஒற்றுமை, நிம்மதியோடு என்று பயணித்திருக்கின்றார்கள். அதாவது நிம்மதியோடு வாழ்கிறேன் என யாராலும் சொல்வது ரொம்ப கஷ்டம். சில பேர் சொல்வார்கள் இப்பொழுது நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம், எந்த வித பிரச்சனைகளும் இல்லாமல் கடவுளே என்று மன நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்வார்கள். அது கிடைத்துவிட்டால் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டியதான். இப்போ நீங்கள் எல்லாரும் யோசிக்கணும், நான் நிம்மதியாக இருக்கின்றேனா, எனக்கு நிம்மதி கிடைத்து விட்டதா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மற்றும் வாசாஜி காலை பொழுதில் நேற்றெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இருந்தார், எனக்கு இந்த பக்கத்தையே பார்க்க முடியாமல் இருக்கு, பதிவு போட முடியாமல் இருக்கிறதுமா அப்படின்னு சொல்லி. அழகான வியாழக்கிழமை காலை வணக்கம் உமாஜி. உங்களுக்கு மற்றும் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். இன்றைய நாள் சாய்பாபா அருளுடி அருளால் உங்கள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல செல்வத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நானும் பாபாவை வேண்டிக் கொள்கின்றேன். நாங்களும் உங்களுக்காக எல்லோருமாக சேர்ந்து வேண்டிக் கொள்கின்றோம். நீங்களும் நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. நன்றி வாஷா நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டதற்கு. மற்றும் அப்படியே காலை பொழுதில் நட்ராஜ் யோக நாயகி அம்மா, கொடுக்கும் பொருளை விட கொடுப்பவர் அன்பே பெரிது. மற்றவர்களை கீழே தள்ளி விடுவதால் நாம் வலிமை அடைவது கிடையாது, அவர்களை தூக்கி விடுகின்ற பொழுதுதான் நம்முடைய வலிமை இன்னும் சிறப்பாக இருக்கின்றது. ஆகையினால் கொடுக்கும் பொருளை விட கொடுப்பவர் அன்பு சிறந்தது. ஒன்றை கொடுத்தால்தான் நல்ல மனிதர்கள் என்பது கிடையாது இல்லை. கொடுக்காமலே அன்போடு அதை ஏற்றுக்கொள்வதும் உங்களோடு அன்போடு பேசிக்கொள்வதுமாக இருந்தால் அந்த கொடுக்கின்ற பொருளை விட அந்த அன்பு மிகப்பெரிதாக இருக்கும். ஆகையினால் எப்பொழுதுமே அதுதான் முக்கியமாக இருக்க வேண்டும். என்ன கொடுத்தோம், ஏது கொடுத்தோம், எவ்வளவு கொடுத்தோம் என்பதை விட அதை சிறியதாக இருந்தாலும் அன்போடு உங்களுக்கு கொடுக்கின்றார்களா, அதை அதுவே ஒரு பெரிய விடயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் அது அப்படி ரொம்ப சந்தோஷமாக பொக்கிசமாக நம்மோடு பயணிக்கும், நீண்ட நாட்களுக்கு பயணிக்கக்கூடியதாக இருக்கும். இதையெல்லாம் விட்டுவிட்டு மற்றவர்களை எல்லாம் கீழே தள்ளிவிடுவதால் நம்முடைய எதுவுமே நாங்கள் இந்த உலகத்தில் பெறுவது கிடையாது. அவர்களும் நம்மோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். பயணிக்கின்றவர்கள் அதாவது சில நேரத்தில் எல்லோரையும் சேர்த்து அழைத்து கொண்டு போகவும் முடியாது, ஆனாலும் பயணிக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு கூட்டம் எப்பொழுதுமே அவர்களுக்கு இருக்கும். அவர்களோடு சேர்ந்து நாங்களும் பயணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விடயம். நன்றி அம்மா. மற்றும் சுந்தர் சுந்தர் காலை பொழுதில் ஹாய் குட் மார்னிங் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இணைந்திருக்கின்றார். உங்களுக்கு இனிமையான காலை வணக்கம். நந்தினி மனோ நானும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றேனுமா. எல்லாருக்கும் சந்தோஷகரமான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி கொண்டு. மற்றும் அப்படியே லலித் என்பராஜ் அவர்கள் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் உமாஜி. உங்களுக்கு மற்றும் அனைத்து ஐத்தமிழ் உறவுகளுக்கும். தகுதியானவன் உயர்வதை தடுப்பதற்கு பல முயற்சிப்பார்கள், ஆனால் உண்மையான திறமைகளை நிழலால் கூட மறைக்க முடியாது. சூரியன் மேகங்களால் மறைந்தாலும் அதனுடைய ஒளி உலகை அடைந்தே தேர்கின்றது. என்ன ஒரு தத்துவம். தகுதியானவர்கள் உயர்வதை தடுப்பதற்கு எப்பொழுதுமே என்னதான் திறமைகள் இருந்தாலும் அந்த இடத்திற்கு நாங்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் போவதற்கு நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏனென்றால் முயற்சி செய்வோம், ஆனால் உண்மையாகவே திறமைகள் நிறையவே இருந்தாலும் அந்த இடத்திற்கு நாம் நினைத்ததை செய்யவே முடியாமல் இருக்கும், செய்யவிட மாட்டார்கள். உயர்வடைய செய்வதை தடுப்பதற்கு ஒரு கூட்டம் தனியாக பிறந்திருப்பார்கள் இந்த உலகத்தில். ஆகையினால் எப்பொழுதுமே அந்த அது நம் மக்கள் மத்தியிலே குறைவாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய இதுதான் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த உண்மையான திறமைகளை யாராலும் அதை இல்லாமலாக்க
முடியவே முடியாது. அது உங்களுடைய எந்த, அதாவது ஒரு காட்டுக்குள் போயிருந்தால் கூட அந்த இடத்தில் கூட உங்களுடைய திறமைகள், உங்களுடைய புகழ் எல்லாமே அந்த இடத்தில் இருந்தும் கூட அதை உங்களால் வெளிப்படுத்த முடியும். ஏனென்றால் அது திறமை நம்மிடம் இருக்கிறது என்றால் அதை யாரும் மற்றவர்கள் திருட முடியாது, இல்லை அது நம்மோடு தான் பயணித்து கொண்டே இருக்கும். அது நிழல், அதாவது எதுவுமே நம் அதை முறியடிக்க முடியாது. இப்போ சூரியனுக்கு நிறைய வெளிச்சங்கள், சூரியன் வருகின்ற பொழுதெல்லாம் எத்தனையோ தடைகள் சில நேரத்தில் மேகமூட்டங்கள் இருக்கும், அதையும் கடந்து ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை அது தந்தே தீரக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு நாட்களும் முயற்சி செய்து அதை செய்து கொண்டே இருக்கிறது. இல்லை அது எனக்கு ஒரு தடையாக இருக்கிறது என்று சூரியன் உதிக்காமல் விட்டதே கிடையாது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய விடயங்கள் உங்களுடைய கைகளிலே திறமைகள் இருக்கும், அதையெல்லாம் மற்றவர்கள் அது இதெல்லாம் சொல்வதையெல்லாம் அப்படியே கேட்டுவிட்டு அப்படியே பயணித்து விட வேண்டும். அது எல்லாம் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் வாழ்க்கையில் நகரவே முடியாமல் இருக்கும். ஆகையினால் திறமையானவர்கள் நீங்கள் எப்பொழுதும் உயர்வானவர்கள் என்று உங்களையே நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு பதிவு. நன்றி லலித் மற்றும் புவனேஷ் தஷ்வி, வணக்கம் அனைவருக்கும். நானும் காரைத்தி வாம்பாறை இலங்கையில் இருந்து உங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றார். நன்றி புவனேஷ் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டதற்கு. அப்படியே நேரம் 8:42 ஆகின்றது காலை பொழுதில். சந்தோஷமாக எல்லோரும் அழகழகான பதிவுகள். அதே நேரத்தில் ஒரு அம்மா, அம்மாவுடைய ஒரு கவிதை போட்டிருக்கின்றேன் உமா, அதை வாசிக்கவும் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். சரி, வருகின்ற பாடலை தொடர்ந்து அப்படியே நாங்கள் கேட்கலாம். நிறைய விடயங்கள், எல்லோருடைய பதிவுகளும் எல்லோருக்குமே பயன் தரக்கூடியதாக அத்தனை பதிவுகளும் இருந்திருக்கிறது என்று நினைக்கின்றேன். நேரம் 8:42.

அமந்தலகான பாடல் கேட்டு நேரம் 8:47 ஆகின்றது. காலை பொழுதில் அப்படியே சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக எல்லோரும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றோம். நிறைய நிறைய சந்தமுடியங்களை எல்லாமே கடந்து அப்படியே காலை பொழுதை ஆரம்பித்திருக்கின்றோம். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்தியாவிலே என்ன நடக்க போகின்றது அப்படின்ற ஒரு விடயத்தோடு நிறைய பேர் ஓடி அது ஒரு பக்கம் எல்லோருக்குமே ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறது. என்னப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் செய்துவிட்டு கடைசி நேரத்தில் இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கிறதா அப்படின்ற மாதிரி இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இப்படி மிகப்பெரிய ஒரு கட்சிகள் சரியாக இன்னும் அவருக்கு இன்று வழங்கப்பட வேண்டியது இன்னும் ஒத்திவைக்கப்பட போகிறதா, இந்த மாதிரியான பலதரப்பட்ட கேள்விகள் பலதரப்பட்ட விடயங்கள் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தலில் வென்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை உறுப்பினர்களோடு அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில ஆலோசனைகளை நடத்தி வருவதாகவும் இந்த ஆலோசனைக்கு பிறகு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ற ஒரு விடயத்தோடு எல்லா மக்களுமே எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக அவருக்கு இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே மதிப்பிட்டிருந்தோம். ஆனால் ஒரு சின்ன சின்ன நிறைய குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போவதையும் காணக்கூடியதாக இருக்க செய்திகளூடாக. அதே நேரத்தில் அவருடைய திரைப்படத்திலே கடைசியாக ஒரு திரைப்படத்தினுடைய பெயரை மறந்து விட்டேனே, அந்த திரைப்படத்திலே அவருடைய கார் லியோ திரைப்படமாகத்தான் இருக்க வேண்டும் யாரையும் அதிலே அந்த திரைப்படம் சிஎம் ஆகுவது சிஎம் என்பதையும் அதே நேரத்தில் அந்த இலக்கங்கள் எல்லாமே விஜய் பதிவு செய்த கார் நம்பர் பிளேட்ஸில் வந்து இன்றைய நாளைத்தான் அவர் தெரிவு செய்திருக்கின்றார். தெரிந்தோ தெரியாமலோ அது அந்த திரைப்படத்திலே வந்து ஒரு வெற்றியை நிச்சயித்திருந்தார். இந்த நாட்களில் நான் பதவியேற்க வேண்டும், நான் சிஎம் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கார் வாகன இலக்கங்கள் அந்த திரைப்படத்தை இப்பொழுதும் நேர்கள் பார்க்கலாம். ஏனென்றால் அந்த திரைப்படத்திலே வந்து இன்றைய நாள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பக்கத்திலே சிஎம் எல்லாமே போடப்பட்டு அந்த நாட்களில் குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு செய்தி வந்து, அதாவது எப்படி சொல்வதென்றால், ஒரு மனிதனுடைய சில நாங்கள் சில விடயத்தை செய்ய முடியாது, அது எங்களால் முடியாது என்று சொல்லி சில நேரம் யோசிப்போம். ஆனால் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சில நேரத்திலே குட் மூவியில் நன்றி லலித், என்ன ஒரு அற்புதமான ரசிகர். சில நேரத்தில் நாங்கள் யோசிப்போம் இல்லை, இது எல்லாம் நடைபெற இன்னும் ஒரு 2 வருடத்திலே நான் இதை செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிக்கலாம். சில நேரத்தில் அது நடக்கல பார்க்கலாம், இப்பயே யோசிக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் விஜய் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விடயத்தை யோசித்து தான் இருக்கின்றார். நாட்களை கூட சரியாக கணிப்பிட்டிருக்கிறார், அது எல்லாம் ஒரு மறக்க முடியாத உண்மை. ஆனால் அந்த திரைப்படம் வந்த நேரத்திலே யாராவது நாங்கள் இவ்வளவு மக்கள் வாக்களிப்பார்கள், தனக்கு இவ்வளவு ஒரு முதலமைச்சராக வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இது எல்லாம் அவர் இதற்கு முன்னதாக அந்த திரைப்படத்தில் வருகின்ற பொழுது பல வருட காலங்களுக்கு முன்னதாக இருந்தே ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களையுமே அப்படியே பதிவு செய்து கொண்டு வருகின்ற பொழுது அது நமக்கு நகைச்சுவையாக தான் இருந்ததுனோ, அதாவது இது ஏதோ சும்மா சொல்லி கொண்டிருக்கின்றார் என்று. ஆனால் அவருடைய மனதிலே ஒரு நாள் இப்படி இருக்கும் இப்படி அமையும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கூட சில நேரத்தில் நாங்களும் யோசித்திருக்கலாம். இல்லை, நாங்கள் சின்ன வயதிலே படிக்கின்ற காலங்களில் எல்லாம் நான் என்னுடைய 20 வயது இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய 30 வயது இப்படி இருக்க வேண்டும், 40 வயதில் நான் இப்படி இருக்க வேண்டும், 50 வயதில் நான் இப்படி இருக்க வேண்டும், 65 வயதில் கூட நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிடுகின்றோம். அதுதான் வாழ்க்கை. அதாவது நம்முடைய வாழ்க்கை முறைகளை நாமே சரியாக குறிப்பிட்டு கொள்ள வேண்டும். இந்த இப்போ ஒரு தயாராக இருக்கின்றோம், இல்லை சில நேரத்தில் சொல்கின்றோம், ஒரு 70 வயது எல்லாம் கடந்து விட்டால் அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக அமைதியாக இந்த மாதிரி ஒரு இடம் இருக்க வேண்டும், ஒரு வீடு இருக்க வேண்டும், அதிலே வந்து ஒரு ஆலயம் இருக்க வேண்டும், அது என்னுடைய நான் மனதிலே நினைத்து வைத்திருக்கிற ஒரு விடயம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் என்னுடைய மனதிலே இருப்பதை நான் என்னுடைய சகோதரி மற்றும் என்னோட சேர்ந்து இருக்கின்ற நண்பிகள் இப்படி வாஷா அப்படி எல்லோருமே நாங்கள் சேர்ந்து பேசிக்கொள்வோம். அந்த வயதிற்கு பிறகு நாங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். நமக்காக அமைக்கப்படுகின்ற ஒரு வீடு இந்த மாதிரி இருக்க போகிறது, அதிலே என்னென்னவெல்லாம் இருக்க போகிறது என்றெல்லாம் ஒரு வரைபடம் இருக்கிறது. ஆனால் அது நடந்தால் சந்தோஷம்,
இறக்காவிட்டால் முயற்சி அப்படின்னு சொல்லி இரண்டையுமே எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி தான் அவர் ஒரு திரைப்பட நடிகராக இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஆண்டுகளுமே அவருடைய மனதிலே ஒவ்வொரு திட்டங்களை வகுத்து திடீரென்று இப்படியானது கிடையாது. அது ஒவ்வொன்றாக யோசித்து யோசித்து இப்படி இருந்தால் நான் எப்படி இருக்கும், இப்படி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவது யாரும் தவறு என்பது கிடையவே கிடையாது. நல்ல விடயத்திற்காக ஆசைப்பட வேண்டும், அது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். தேவையில்லாத சில விடயங்களை சேர்க்காமல் இருந்தாலே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம், அதுதான் உண்மை. நீங்கள் எழுதி வைத்து பாருங்கள், அது கூட சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய ஆசைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விடயத்தோடு நல்லதெல்லாம் நடக்கட்டும்.

நமக்கு மட்டுமா சுத்தி போட வேண்டும், நமக்கும் நாமே சுத்தி போட வேண்டும் இல்ல. அழகான ஒரு பாடல் கேட்டிருந்தோம். அதே நேரத்தில் மாண்ட்ரியல் நகரில் வாழ்கின்ற எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கின்றது. அதாவது நகரின் சாலைகள் மிக மோசமான நிலை எட்டியிருக்கின்ற நிலையில் அவற்றை வந்து அடிப்படையிலே வந்து சீரமைப்பதற்காக முன்னிலை படுக்கின்ற அவசர திட்டங்களை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நகரங்கள் வாகன ஓட்டிகள் அச்சுறுத்தி வருகின்ற இந்த சாலையிலே இருக்கிற குழிகள் எல்லாமே திருத்துவதற்கு கிட்டத்தட்ட 6 மில்லியன் டாலர்கள் மேலதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், அண்மையிலே மாண்ட்ரியல் மேயருடைய சொந்த வாகனம் இந்த மாதிரியான வீதிகளிலே பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு 2 டயர்கள் வெடிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர் தனக்கு வந்தால் மட்டும்தான் அவர்கள் யோசிக்கின்றார்கள். இப்போ இவ்வளவு மக்கள் இவ்வளவு மோசமாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஆகையினால் இது சீர்திருத்தப்படும் அப்படின்னு சொல்லி 2027 ஆண்டுக்குள் 2 மிக முக்கியமான பிரத்யோக மையங்கள் அமைக்கப்பட்டு அதிலே நிரந்தர பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு சாலைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என சத்திய பிரமாணம் செய்திருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. ஆகையினால் வாகன ஓட்டுநர்கள் அதை மட்டுமே இப்போ இருக்கின்ற விலைகளில் காசு கையில் இல்லாத பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுதெல்லாம் சமாளிப்பது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆகையினால் இந்த வீதிகளை செய்தாக வேண்டும். அந்த பிறகு முத்து மணியில மாலை போட்டு அவர்களுக்கு நாங்கள் வரவேற்கலாம்.

0: தமிழ் பேசும் மக்களோடு ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: உங்கள் அவசர தேவைகளுக்கு தங்க நகைகளை அடகு வைக்க நம்பிக்கையாய் நாடுங்கள் ஜே ஃபைனான்சியல். தங்க நகைகளுக்கான நியாயமான பெறுமதியை சிறந்த வட்டி வீதத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் நாணய மாற்று சேவைகளையும் இவர்களிடம் இருந்து பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஜே ஃபைனான்சியலை நாடுங்கள். உங்கள் நம்பிக்கையின் நிதி துணை.
0: மூன்றிலில் 2180 புலுவார் மார்ஷல் லோரன்ஸ் சென்ட் லோரனிலும் மற்றும் 1855 சென்ட் கேத்ரின் ஸ்ட்ரீட் வெஸ்ட் டவுன் டவுனிலும் இரு இடங்களில் நம்பகமான சேவையை உங்களுக்கு வழங்குகின்றார்கள்
1: ஜே ஃபைனான்சியல். தொடர்புகளுக்கு நிரோஷன் 5147265156.
0: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
0: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: பில்லி சூனியம், செய்வினை கோளாறுகளுக்கு சிறப்பு பூஜை மூலம் எந்திரங்கள் வழங்கப்படும். உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
0: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969 ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: பார்க்கிறவங்க கண் உங்களை மட்டுமே பார்க்கணுமா? அதுவும் வச்ச கண் வாங்காம. அப்படின்னா உங்களோட தெரிவு ஏஷியானா ஜுவல்லரி மட்டும்தான். இங்க இருக்கிற ஜுனிக்கான கலெக்ஷன்ஸ் மத்தவங்கள இருந்து உங்களை எப்பவுமே தனியா காட்டும். இங்க இருக்கிற புது புது கலெக்ஷன்ஸ் பார்த்தா நீங்க வேற எங்கேயும் போக மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய நகைய வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணினா அதுக்கும் இங்க தீர்வு இருக்கு. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களால உங்களோட பழைய நகைகளை இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தர்றாங்க ஏஷியானா ஜுவல்லரி. உங்ககிட்ட இருக்கிற நகைகள்ல ஏதாவது திருத்த வேலைகள் இருந்தா நேர்த்தியான முறையில அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமா ஏஷியானா ஜுவல்லரியில அதை திருத்தி பெற்றுக் கொள்ளலாம்.
0: சிங்கப்பூர் மற்றும் துபாயில் இருந்து தெரிவிக்கப்பட்ட 24 கரட் தங்க கட்டிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஏஷியானா ஜுவல்லரி, இலக்கம் 524 ஜென்டலான் குவெஸ்ட் ஷூட் 5 மோன்ட்ரியல். தொடர்புகளுக்கு 514-273-8300. ஏசியானா நகை மாளிகை, ஒவ்வொரு நகையிலும் ஒவ்வொரு கதை.
4: நேரம் சரியாக 9:08 நீர்கள் வணக்கமை தமிழ் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற மனத்தியால் உங்கள் அப்படியே நேர்கள் 9:10 வரை அப்படியே நானும் உங்களோடு நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். இன்று பாடல் கேட்கின்ற நாட்கள், அதற்கு பிறகு நல்ல ஒரு விடயத்தையும் நேர்கள் கேட்டு மகிழ்ச்சிகரமாக இன்று இருக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய மிக முக்கியமான சுருக்கமான சில செய்திகள்.

குழாய் திட்டங்கள் மற்றும் இயற்கை வள திட்டங்களை அனுமதிப்பதில் கால தாமதத்தை குறைப்பதும் பணிகளை விரைவுபடுத்துவதற்குமான புதிய சட்ட திருத்தங்களை மத்திய அரசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பெரிய அளவிலான உட்கட்டமைப்பு திட்டங்களும் அனுமதி வழங்கும் முறையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதோடு, இதன்படி இனி ஒரு திட்டத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டுமே ஆய்வு நடத்தப்படும் எனவும் இந்த கொள்கை அமல்படுத்துவதை தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே நேரத்தில் மேலும் விண்ணப்பிக்கப்பட்டிருக்கின்ற 2 ஆண்டுகளுக்குள் அந்த திட்டம் குறித்து இறுதி முடிவை அரசு அறிவிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாகவும், பல ஆண்டு காலமாக தாமதப்படுத்தப்பட்டு அனுமதி வழங்கும் முறையே தற்பொழுது அமலில் இருப்பதோடு அந்த முறைகளை மாற்றி 2 ஆண்டுகளுக்கு திட்டங்களுடைய பணிகளை தொடங்க பல வழிகளை செய்யப்பட வேண்டும் என மத்திய அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் வான் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு முதலானவற்றை பலப்படுத்துவதற்காக பல பில்லியன் டாலர் செலவில் விமானங்களை வாங்குவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதோடு, கெனடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஸ்டீவன் மெக்மன் விடுத்திருக்கின்ற அறிவிப்பின்படி, நாட்டின் பழைய கண்காணிப்பு விமானங்களுக்கு பதிலாக புதிய விமானங்களை வாங்க அமெரிக்காவின் மற்றும் ஸ்வீடனில் ஆகிய 2 நிறுவனங்கள் இறுதி பட்டியலுக்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும், நமது வடக்கு வலிமையானது மற்றும் சுதந்திரமானது என்ற கனடாவின் புதிய பாதுகாப்பு கொள்கையின் கீழ் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அதிகாரபூர்வமான ஒப்பந்தம் 2027 கையெழுத்திடப்படும் எனவும், 2030களில் தொடக்கத்தில் இந்த விமானங்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.

மற்றும் பெரும்பான்மை ஆதரவை நிரூபிக்க பின்னரே முதலமைச்சராக பதவியேற்க அழைக்கப்படுவார் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும், தமிழகத்தில் அரசு அமைப்பதில் நிலவி வருகின்ற நிலவரிகளுக்கு மத்தியில் குறித்த அறிக்கை வெளியாகியிருக்கின்றது. அதே நேரத்தில் மாநிலங்களில் நிலையான அரசின் அவசியத்தை வலியுறுத்திய ஆளுநர், தேவையான பெரும்பான்மை ஆதரவு முறையாக நிரூபிக்கப்படும் வரை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்போவது இல்லை என அவர் குறிப்பிடப்பட்டிருப்பதோடு, விஜயை ஆட்சிக்கு அமைக்க ஆளுநர் அழைத்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்து வெளியிட்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் பதவி ஏற்பதற்கான அறிவிப்பு வெளியாகும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பதோடு, தமிழ்நாடு ஆளுநர் இதனை ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் அழைப்பு விடுக்காத நிலையில் உச்சநீதிமன்றம் முறையிட தமிழக வெற்றிக் கழகம் முடிவெடுத்துள்ளதாக இந்திய ஊடகம் செய்திகள் ஊடாக வெளியாகப்பட்டிருக்கின்றது. தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு ஆளுநரை விஜய் நேரில் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்குறித்து உரிமை கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் இதுவரை விஜயை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்காததால் அரசின் களத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் ஊடாக தெரிவிக்கப்படுகின்றது. மற்றும் சீனாவில் ஊழலில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்கள் இருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாகவும், சீன ஜனாதிபதி அமைச்சரவையில் கடந்த 2018 முதல் 2023 வரை பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகித்தவர் வாங் வாங், இவர் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதாகவும், இவருக்கு பிறகு அந்த பதவியில் நியமிக்கப்பட்ட இன்னமொருவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதால் அவரும் சில மாதங்களில் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில்

0: கண்டத்தில் தெரிவித்திருப்பதாகவும், சுற்றுலாவை மேம்படுத்துவது இன்றியமையாதது, அதன்படி குடிவரவு மற்றும் குடியகழ்வு திட்டம் திருத்தப்பட்டு 40 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்ய அனுமதி வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த முறை 6 மாதங்களுக்கு பிறகு மறுஆய்வு செய்யப்படும் என்றும், அதை தொடர்வதா இல்லையா என்பது குறித்து முடிவுகள் எடுக்கப்படும் என அமைச்சர் கூறியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் யாழில் நயன நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் உண்டியலை உடைத்து குற்றச்சாட்டில் 3 கைது செய்யப்பட்டிருப்பதோடு, குறித்த சம்பவம் நேற்று 6 தேதி இடம்பெற்றிருக்கின்றது. சம்பவத்தில் 2 சிறுவர்கள் உள்ளிட்டு 3 கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், குறித்த சம்பவம் தொடர்பாக நாகபூசணி அம்மன் ஆலய உண்டியலில் நேற்றைய தினம் அதிகாலை உடைக்கப்பட்டு காசுகள் திருடப்பட்டதாகவும், இது தொடர்பாக உற்காவல்துறையினரிடம் ஆலய நிர்வாகத்தால் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதோடு, இதனையடுத்து விசாரணைகள் மேற்கொண்டு காவல்துறையினர் இருவரையும், அப்பகுதியில் இருக்கின்ற மற்றொருவரையும் நயினாதீவு பகுதியில் வைத்து கைது செய்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கைது செய்யப்பட்ட 3 இருந்து உண்டியலில் இருந்த காசின் தொகை 21 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த விசாரணைக்காக முன்னெடுக்கப்பட்டவர்கள் 16, 17, 27 வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். 16, 17 வயது, இவ்வளவு சிறிய வயதில் இவ்வளவு பெரிய வேலைகளை பயமில்லாமல் செய்திருக்கின்றார்கள். நேரம் சரியாக 9:15. விரிவான செய்திகளை மதியம் 12 நேர்கள் கேட்கலாம். இணைப்புக்கு வந்திருக்கின்றவர்களையும் அப்படியே சந்திக்கலாம். காலை வணக்கம் ரசிகன். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்களும் நலமாக. வியாழக்கிழமை வேலைக்கு வந்திருக்கிறோம். வெதரும் சண்டையிலிருந்து இன்னும் சிறப்பாக இருக்க போகிறது.
0: இன்றிலிருந்து சிறப்பாக போகிறது.
1: ஆமா. மற்றும் பிறந்த திரும்ப கணவனவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, பழமை போல பல விஷயங்கள் இன்றைக்கு நிறைய பேச முடியாது. சிலத பேசி ஒண்ணு செய்யலாது. பல நிலவரம் அப்படித்தான் இருக்கிறது. அதாவது அந்த நம்ம பிளேட்ல குறிப்பிட்ட மாதிரி 7 தேதி பதவி வைக்கலாம் என்று முயற்சி செய்தார். ஆனால் அதுக்கும் சில தடைகள் வந்திருக்கிறது. அதான் அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதுக்குள்ள எடப்பாடி கொண்டு போய் பாண்டிச்சேரியில தன்னுடைய எம்பிக்களை எல்லாம் பதுக்கி
0: விட்டார்.
1: அவர்களை கிட்டத்தட்ட வீட்டு காவல் மாதிரிதான் வைத்திருக்கிறார் சொன்னால் ஆதரவு தப்பித்தவரையும் கொடுத்து விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் அதுக்குள்ள ஒரு விளையாட்டு இதன்றி வைத்திருக்கிறார். இந்த மாதிரி நடக்க போதுன்னு தெரியல. ஆனால் என்ன பொறுத்தவரை என்னுடைய கருத்து என்ன சொன்னால், எந்தவித தடையும் இல்லாமல் அவரை இந்த அதாவது வந்து மற்ற கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்க அவரை அனுமதிப்பதுதான் சிறந்த வழியாக இருக்கும். அதை விடுத்து இன்னொரு தேர்தல் என்று வரும்போது நிச்சயமாக விஜய்க்கான ஆதரவு 100% வரும். அதனால அவர் பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வருவார். வந்தால் அது அவர்கள் நினைச்சதை
0: சில நேரத்தில் கூடும், சில நேரத்தில் குறையும்.
1: அதிகமான வாய்ப்பு வந்து கூடத்தான் இருக்கிறது. ஏன்னா ஒரு அனுதாப வேலை அறிக்கும் தானே அவர்கிட்ட இதை கெடுத்து விட்டார்கள் சொல்லி, அந்த அனுதாப வேலையிலையும் அவர் வரக்கூடிய இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று சொன்னால், குறைந்த அதாவது வந்து மற்ற கட்சிகளின் ஆதரவோடு வந்தாதான் அவருக்கும் கடிவாளம் இருக்கும், அவரும் எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும். ஆகவே எனக்கு என்றால் அதை தடுத்து நிறுத்தி திரும்ப ஒரு தேர்தலுக்கு போவது என்பது செலவுகளையும் அதிகரிக்கும். ஆகவே அவரை பாடுபட்டேனும் ஆட்சியை அமைக்க விடுவதுதான் சிறந்தது. யாரிடமாவது கூட்டணி சேர்ந்து, இப்ப காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்ததுக்கு எங்களுடைய சில பேர் எங்களை அளித்த காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்து விட்டார் அதா இதான்னு சொல்லி கத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தேவையற்ற கதை என்று சொன்னா அதெல்லாம் எப்போவோ முடிந்த கதை.
0: அதுதான் இப்பொழுது அது அவருடைய முக்கியமான விடயத்தோடு மட்டும் சிந்தி

0: இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அது அது இந்த நேரத்தில் அதையெல்லாம் யோசிக்க கூடாது அந்த அளவுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அவருடைய.
1: ஆமா, அவருக்கு எது வசதியோ அதைத்தான் அவர் செய்யறார். மற்றது இதை பேசி இப்ப திமுகவும் அதையதான் செய்தது, செய்துவிட்டு போய் ஊர்லயே அவர்கள் பேசவில்லையா, இதண்டவில்லையா, செய்யவில்லையா. ஆனால் பிறகு திமுக பல நல்ல விஷயங்களை இப்ப எங்களுடைய இளைய தமிழ் அகதிகளுக்கு எல்லாம் என்ன அந்த நாட்டின் குடியுரிமை பெற்று கொடுக்க வேண்டும், அதிசய ஒன்று விஷய ஒன்று மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல உதவிகளை செய்து கொண்டிருந்தது. அப்ப அப்படித்தான், அப்ப நான் அதை என்ன சொன்னேன், அந்த பழைய கதைகளை நாங்கள் பேசிக் கொண்டு இருக்காமல் அவர்களுடைய நாட்டில் அவர்களுக்கு என்ன வசதியோ அதைத்தான் அவர்கள் செய்ய முடியும். நாங்கள் எல்லாத்துக்கும் எங்களை எழுத்து போட்டு எங்களை இதன்னு கொண்டு சொன்னால் அங்க தமிழ்நாட்டுல ஒரு தரம் அவ்வளவு தூரத்துக்கு நான் நேற்று சொன்னதுதான், எங்களை சிந்திப்பவர்கள் இல்லை. நான் அங்க இருந்தனால் நாங்க போனால் சிலோன்காரன்னு தான் சொல்லுவாங்கள். அங்க நாங்கெல்லாம் தொப்புள் கொடி உறவு, அந்த உறவு, இந்த உறவுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆட்டோக்காரன்ல இருந்து ரிக்ஷாங்காரன்ல இருந்து சகல பேரும் எங்களை பார்த்தா சிலோங்காரன் தான் சொல்லுவானே தவிர சகோதரம், அண்ணா, தம்பி,
0: தொப்பல்கொடி உறவுகள்.
1: அப்ப அதெல்லாம் நான் அனுபவத்துல கண்டது. போய் ஒரு கிழமையிலேயுமா ரோட்டால நடந்து கொண்டு போறேன், நான் ஒரிஜினல் விசாவெல்லாம் போய் இறங்கினான். என்னையே மறிச்சு ஆட்டோல வந்த புலஸ்காரம் மறிச்சு கிலோங்காரனா இப்படிதான் கேட்டேன். கிலோங்காரனா ஓமண்ட விசா இருக்கா இருக்கு சொல்ல. அப்ப நாங்க கொண்டுதான் திரிகிறோம், என்னடா அவ்வளவு பிரச்சனை, பாஸ்போர்ட்ட காட்டேன், பாஸ்போர்ட்ட காட்ட என்ன தினாவட்டா கதைக்கிற, வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பாஸ்போர்ட்ட வேண்டு சொல்லி கொண்டு போயிட்டான் என்ன. அப்ப கொண்டு போய் வச்சிருந்து
0: இது மாதிரி நிறைய சம்பவங்கள் எங்களுக்கும் இடம்பெற்றிருக்கிறது ஒரு முறை, அதுதான் எனக்கு சிரிப்பாக இருக்கிறது.
1: அப்ப தொப்புள் கோடி உறவன் சொல்லி அவன் விட்டுட்டு போயில்ல, அது நான் விசாவோட அப்ப பிரச்சனைகளும் இல்ல, சாதாரணமா நான் எல்லாம் நடந்து போய் கொண்டிருந்தேன். பிறகு பின்னேற நான் போய் இறங்கினேன். நான் இருந்தது கியூ பிரான்ச் ஒரு கான்ஸ்டபிள வீட்டதான் நான் இருந்தேன். அப்ப அவர் அவர்கிட்ட வீட்டை நான் இருக்கிறேன் அவருக்கு தெரியாது. அவர் என்ன கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போ, அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தவெல்லாம் எழும்பி நின்று சல்யூட் அடிச்சினோம் அவருக்கு. அடிச்சு போட்டு என்ன நாராயணன் என்ன பிரச்சனைன்னு சொல்ல அவர் சொன்னார், இந்த மெரமோண்ட பாஸ்போர்ட்டை நீங்க கொண்டு வந்துட்டீங்க உடனே. அப்படியா, உங்களோட மெரமோனா, சரி சரி பிரச்சனை இல்லை, நான் எல்லாம் காரணம் உடனே வேண்டி ஒட்டு கதையும் இல்லாம தந்துட்டு விட்டாரு என்ன. அப்ப இதுதான் தொப்புள் கொடி உறவுகள். சோ அதுகள் எல்லாம் விடுங்கோ, அவங்கள் எப்பவுமே எங்களை பிரிச்சுத்தான் பாக்குறாங்க. ஆனா நாங்கள் எல்லாத்துக்கும் எங்கள் எழுத்து, அதுக்காக அப்படி செய்வினோம் இப்படி செய்வினோம் உடனே இளம் பெற்று தெரிவினோம். இப்ப அப்படி கனகதைகளை காய்ச்சி கொண்டிருக்கிறோம். சரி, அதுகளை அதுகளை விட்டுட்டு மற்றது அதான் அவருடைய ஆட்சி வந்தா ஆட்சி அமைக்க விட வேணும், அதுதான் சிறந்த வழியா இருக்கும். பிறகு பார்த்துட்டு ஒரு வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துலயோ அவங்க நடக்கிற நடையில போய் ஏற்கனவே பல புகார்கள் அதுகள் இதெல்லாம் சொல்லி வந்தோன்றிருக்குது.
0: பழைய கதையெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அது ஆமாம், அதுதான் ஒரு விடயம் செய்வது என்பது இலகுவான விடயம் கிடையாது, மிக கடினமான அவருடைய உழைப்பு இருக்கிறது. இன்னும் இவ்வளவு வெற்றி பெற்றாலும் கூட இன்னுமே வந்து நிறைய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதை கடந்துதான் ஒரு முதலமைச்சர் என்பது சாதாரணமாக கிடைத்து விடாது, அதற்குள் எல்லாமே சரிகள் பார்த்துதான் கொடுக்கப்படும். ஆகையினால் பார்ப்போம், இவ்வளவு பொறுமையாக இருந்த எல்லோரும் பொறுமையாக வருகின்ற முடிவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும்.
1: அதை விட பாஜக அவர் பெரியவர் வந்து இவரை எப்படியாவது தன்னுக்குள்ள கொண்டு வர முயற்சியிலேயும் இருப்பார். அப்ப அதற்கான முயற்சிகளையும் அவர் செய்து கொண்டிருப்பார். இப்ப காங்கிரஸுக்கு போனதே அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். அப்ப தன்னுக்குள்ள இவரை தண்ட கைக்குள்ள கொண்டாடுறதுக்கு என்னென்ன வழியில முயற்சி செய்யலாம்ன்றதையும் அவர் செய்து கொண்டிருப்பார். அவர் லேசுப்பட்ட ஆள் இல்லை. சோ இப்படி பல விஷயங்களை அடுக்கி கொண்டே போகலாம். வேற நாட்கள் என்ன மாதிரி இருக்க போறதுன்றத நாங்க பார்த்து கொண்டு நான் நேரம் இருந்தால் ஒரு பாட்டு போறேன் போடுங்களுமா.
0: நன்றி நன்றி ரசிகன், நன்றி நன்றி, வணக்கம். அரசியல் அப்படின்னு சொன்னாலே முடிவில்லாத ஒரு இதுதான். அதைத்தான் இலங்கையிலே நேற்று ஒரு சிங்கள நபர் வந்து ஒரு காணொளி பதிவு செய்திருக்கிறார். எப்படி என்றால், இவ்வளவு காலங்கள் இலங்கை இந்தியாவிலே தேர்தல் நடைபெற்றிருக்கிறது தான் இத்தனை, அதாவது அவர் சொன்னார் தன்னுடைய வயது 40 கிட்ட 40 வயது இருக்க வேண்டும், 40 வருட காலங்களில் எனக்கு விவரம் தெரிந்த காலங்கள் 10 வயதை கடந்தாலும் 30 வருட காலமாக இந்தியாவிலே தேர்தல் நடந்திருக்கிறது. உலகமெங்கும் ஆங்காங்கே தேர்தல் நடந்திருக்கிறது, இலங்கையிலே நடந்திருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலை போன்று ஒரு பரபரப்பு உலகத்தில் எந்த தேர்தலும் இருந்திருக்கவில்லை என்று சொல்லி நகைச்சுவையாக சொல்லியிருக்கின்றார். அவ்வளவுக்கு அந்த விஜயனுடைய தேர்தல் மறக்க முடியாது, அது மிகப்பெரிய ஒரு சாதனை என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் அந்த இடத்திற்கு அந்த மாதிரி ஒரு பரபரப்பான தேர்தல் எந்த இடத்திலும் நடைபெறவில்லை என்பதையும், அதே நேரத்தில் இன்னும் ஒரு பிரச்சனையும் சொல்லியிருக்கின்றார். அவரவர்களுடைய நாட்டில் நடக்கிற பிரச்சனையை அவரவர்களுக்கு தான் தெரியும், என்ன செய்ய வேண்டும் என்று. நீங்கள் இங்கே இருந்து அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், நீ அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விடயம். அதை உண்மையாகவே அவர் சொல்லியிருந்தார். நாங்கள் இலங்கையிலே இருக்கிறோம், இந்தியாவிலே இருக்கின்ற ஒரு ஆட்சி அமைக்கின்ற ஒருவரால் இலங்கையிலே இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்க முடியுமாக இருந்தால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஒரு சின்ன சின்ன விடயங்களை அவர்களால் செய்ய முடியுமே தவிர, இன்னும் ஒரு நாட்டினுடைய அமைச்சருக்கு முற்று முழுதாக அந்த, இப்போ நாங்கள் சாதாரணமாக பக்கத்து வீட்டில் பிரச்சனை என்றால் நீங்கள் உங்களால் போய் முற்று முழுதாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமோ? கிடையவே கிடையாது. இல்லை, அவரவர்களுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனையை அவரவர்கள் தான் சமாளிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கலாம், ஆசைப்பட்ட ஒருவர் வரலாம் என்று நினைக்கலாம், ஆனால் அவர் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிகப்பெரிய ஒரு தவறு என்று அந்த சிங்கள நபர் சொல்லியிருந்தார். அதுதான் உண்மையும் கூட. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இலங்கையிலேயோ எங்களுக்கு விஜய் அதை செய்வார், எங்களுடைய அண்ணா அதை விட, எங்களுடைய டாக்டரை பற்றி சொல்லவே தேவையில்லை, டாக்டர் அர்ஜுனா மட்டு நகரை கொடுங்கள், யாழ்ப்பாணத்தை கொடுங்கள், அதை கொடுங்கள், இதை கொடுங்கள், இது எல்லாம் அது எல்லாம் ஒரு தவறான ஒரு விடயம் என்பதையும் அவர் அந்த இடத்திலே சொல்லியிருக்கின்றார். ஆகையினால் அது அவரவர்களுக்கு எது வசதியாக இருக்கிறதோ அதன்படி அவர்கள் அமைத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இணைப்புக்கு வந்திருக்கின்றவருக்கு வணக்கம்.
2: இனிமையான இதமான காலை வணக்கம் உமாராஜ் அவர்கள்.
0: காலை வணக்கம் நந்தினி. இன்றைக்கு நந்தினி சுறுசுறுப்பாக வந்திருக்கிறார். உமாராஜ்
2: கிளம்பி வந்து விட்டது. உமாராஜ் 10 மணிக்கு
0: போறேன்.
2: நலமாக இருக்கிறீர்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நாங்களே நலமாக இருக்கின்றோம். உங்களுக்கும் வேலைகள் எல்லாம் கூட இருக்கிறதா?
0: கூடி வந்துட்டது வேலைகள். இன்னும் 2 நாட்கள் அப்படி இப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் 2 நாட்கள் தான். சொல்லுங்க.
2: உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு என்ன மதக்குரிய வேலைகள்? சரி, எல்லாம் சிறப்பாக நடைபெறும் உண்டு. அதுக்கும் வாழ்த்து சொல்லிக்கொண்டு செங்குருவியில தொடங்கி எல்லா பாட்டுகளுக்கும் அதுக்கும் வாழ்த்துக்களை மகாராஜுக்கு சொல்லிக்கொண்டு, மற்றும் இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுவாரியங்கள் செய்யும் அனைவரும் வாழ்க வளமுடன் என கூறிக்கொண்டு, இந்திய அரசியலே எல்லாம் தடம் புரண்டு இருக்கு, பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்றது.
0: அதுக்கிடையில கொஞ்சம் பேர் உங்களுக்கு என்ன செய்வா, நீ அந்த கட்சியில சேரக்கூடாது, நீ இந்த கட்சியில சேரக்கூடாது,
2: இந்த கட்சியில சேரக்கூடாது, ஒண்ணுமே சொல்லல. மனுஷன் ஒவ்வொருவருக்கும் அவையவைக்கு சுதந்திரம் இருக்கு தானே.
0: இல்ல, அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது.
2: நாங்க 2001 இந்தியா போயிக்கலையே, ஹோட்டல்களே வரமாட்டவங்க, இரவு போக புலி என்று அப்படி எல்லாம் இருந்த காலம் எல்லாம் போய் அவை எங்களுக்கு தோப்பல் கொடி உறவு, தோப்பல் கொடி உறவு, நாங்க தான் சொல்லி கொண்டிருக்கோம் ஒழியே அவை எங்களை மறிக்கிறதா இல்ல.
0: விருப்பம் என்பதற்காக சில விடயங்களை நாங்கள் சொல்லலாம், அவர்களுக்கு தான் தெரியும். இல்ல, உங்களுடைய வீட்டு பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடக்கிறது என்று. பக்கத்துல இருக்கின்றவர்கள் பார்க்கலாம், சண்டையில் வந்தா சத்தமாக கேட்டால் ஒரு கட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியும்.
2: யாழ்ப்பாணம் மட்டக்களப்பண்டு அவர் என்ன பேசுறேன்னு தெரியாம பேசுறாரு, அவர்கிட்ட கதையை விடுவோம்.
0: என்ன பாடல் கேட்க?
2: மலைக்கல்லன் திரைப்படத்திலிருந்து எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார்.
0: காலை பொழுதிலே எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்று தொடங்கிட்டீங்க.
2: அப்படி
0: இருக்கிறது உங்களுடைய ஊர் காலநிலைகள் எல்லாம்?
2: எங்கட ஊர்ல நல்லா சிரிச்சு கொண்டிருக்கிறேன். நல்ல வெயில்,
0: குளிர் இல்லாம
2: குளிர், சாதுவான குளிர். நேற்று நேற்றும் பரவாயில்ல, பின்னேரம் 20-21 வந்தபடியா இனி ஒரு ஆளா பரவாயில்லோ இந்த கிழமை இல்ல போல சொல்ல. அது மெயிலையும் கேசினோ கொட்டு முன்றாங்கன்னு
0: என்னன்னு தெரியாது. இனி அநேகமாக குளிர் கொஞ்சம் இருக்கலாம், ஆனால்
2: ஆனா இங்க வச்சுட்டு நம்ம தோட்டத்துக்கு இதுகள் எல்லாம் நாங்க வார கிழமை அதுக்கு பிறகு பார்த்து அது வைப்போம் இருக்கிறோம்.
0: அதுதான், அது உண்மையாகவே கவனமாக இருக்க வேண்டும். மற்றும் இவ்வளவு காலங்கள் கவனமாக பாதுகாத்துட்டு அதற்கு பிறகு அந்த குளிரில் பட்ட உடனே எல்லாமே ஒரு மாதிரி ஆகிவிடும்.
2: எல்லாம் டக்கரண்டோ வீட்டுக்கு இருந்த மரம் வழியில போனோம்னா இரவுல கொஞ்சம் குளிர் வருது தானே, அதுக்கு அது வாடி பிடிக்குது. சரி, ஏதோ தலைச்சு வந்தா சரி என்றுட்டு.
0: சரி, அப்ப பாடல் கேட்கலாம்.
2: உங்களோட நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு எல்லோரும் வாழ்க வளமுடன் வாழ்த்து விடைபெறுகிறேன் மகாராஜ். நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: நேரம் 9:30 இணைப்புக்கு வந்திருக்கின்றவருக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, அப்படி அம்மா இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும்
0: நல்ல சுகமாக இருக்கின்றோம்.
1: நல்லது. ஆத்மீக வகுப்பை பற்றி சொல்லி இருந்தது. நானும் இப்ப ஒரு 6 வருஷம் பெறும்
0: நினைக்கிறேன்.
1: அந்த வகுப்பில் கலந்து கொண்டு முதல் கொஞ்சம் விருப்பம் இல்லாமதான் இருந்தது. சேர்ந்து போக போக கொஞ்சம் பிடித்து கொண்டது. அதால பல நன்மைகளும் பெற்றுக் கொண்டேன். ஏனென்றால் நான் இயலாமல் இருந்தும் சிவனை பாபாண்டுதான் சொல்றது. அவர் நினைத்தால் எனக்கு அதாலே ஒரு நிவாரணம் இருக்குது.
0: நம்பிக்கையோடு வழிபடுதல், அது
1: எல்லாம் நம்பிக்கையோடு இருப்பதால். ஆரம்பத்தில் 4:30 ஒழும்பி தியானம் அமிர்த வேலை என்று சொல்லி அந்த நேரத்தில் ஒழும்பி தியானம் செய்து தண்ணுவேன். சேர்ந்து ஒரு நாள் வருத்தம் என்று மகன் பேசினாப்பல விடியப்புறம் ஒழும்பி மித்திரம் ஒழிச்சு இருக்கிறதுலதான் ஆக வருத்தம் கூடுற என்று பேசினாப்போல சேர்ந்து காலையில ஒழும்பித்தான் அத
0: நோய்கள் வருகிறது என்பது இல்லை. அப்படி
1: கிடையாது.
0: வீட்டிலே அவர்கள் சொல்லலாம், ஆனால் அதிகாலை பொழுதில் எழுந்திருப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு
1: சிறந்தது. நல்லது. ஆனால் அவர்களுக்கு கொஞ்சம் இடங்கள் தானே. நான் 3:30 மூங்கழுவி விளக்கொண்டு கொளுத்தித்தான் அறை கிளியண்டாலும் விளக்கொண்டு கொளுத்தித்தான் அதை செய்வேன். நான் சட்டம் போடாமத்தான் செய்கிறது. அவர்கள் சொல்றதை நான் கேட்க வேண்டிய
0: மற்றவர்களை கஷ்டப்படுத்தி செய்யக்கூடாது. அவர்களும் இத்திரை வேலைகளுக்கு போறபடியினால் அதை அவர் அது உங்களுக்கு அது பொருத்தம் இல்லாத ஒரு நேரமாக இருக்கலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு அன்போடு வரவேற்று கொண்டார்கள் எல்லோருமே. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ சந்தோஷப்படுகின்றார்களா அப்படின்னு சொல்ல எனக்கு ஒருவரையுமே தெரியாது. இருந்தாலும் அதில் ஒருவர் எங்களுடைய வளமையாகவே நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்கின்ற யூசிமத் அவர்தான் என்னுடைய அன்று அழைத்து சொல்லியிருந்தார் இப்படி இருக்கிறது உமா, கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சிறப்பாக இருந்ததம்மா. எனக்கு ரொம்பவே பிடித்தது அந்த அழகான ஒரு அமைதியான ஒரு இடம், அந்த இடம்.
1: நானும் முந்தி போறதான் இப்ப உடல்நிலை சரியில்லாதால் பிரயாணம் கஷ்டம் என்றபடியா
0: போறேன்.
1: நல்ல இடம், நல்ல ஆதரவு இருக்கிறது, அன்பா எல்லாரும் நடப்பார்கள். ஏதோ எனக்கு பிடித்துக் கொண்டது.
0: அதுதான் அம்மாவும் கிட்டத்தட்ட 8 வருட காலங்கள்.
1: ஓ, 6 வருஷத்தில் கூட நினைக்கிறேன். அப்ப எனக்கு பிடித்து கொண்டது. சில பேரை சேர்த்து விட்டாதான் அவர்கள் ஒழுங்காக பின்பற்றுவதில்லை, குறையில் நின்று விட்டார்கள்.
0: அதான் அது நம்பிக்கை இருக்க வேண்டும், மற்றது மனதை அமைதிப்படுத்த வேண்டும். ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் அந்த இடம் பொருந்தாத இடம் என்றுதான் சொல்ல வேண்டும். அது ஒரு ஒரு ஒரு நிலைப்படுத்தியவர்களுக்கு அந்த இடம் ஒரு நல்ல இடமாக இருக்கும். ஏனென்றால் அந்த சத்தங்கள் எதுவும் இல்லாமல் மனதை அமைதியாக அப்படியே எல்லாமே ஒரு நிலைப்படுத்தி கொள்வதில்லை. ஆனால் நாங்கள் மனதை ஆங்காங்கே ஊட விட்டு கொண்டு அந்த இடத்திலே இருப்பமாக இருந்தால் அந்த அது இருக்கவே முடியாது அந்த இடத்தில்.
1: இந்தியா நிலைமையும்
0: பொறுத்திருந்து பார்ப்போம் முடிவுகள் எதுவாக இருந்தாலும். ஆனால் இன்றோ ஒரு நாள் கிடைக்கும், இன்று இல்லாவிட்டாலும் தாமதமாகதாவது அவருக்கு கிடைக்கும். இல்லை என்பது கிடையாது, கிடைக்கும். சரி, நல்லதம்மா. நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டதற்கு அப்ப மீண்டும் சந்திப்போம். அப்ப எல்லாம் ரெடியோ? என்ன மாதிரி
1: மழை காட்டுது?
0: மழை இருக்கிறது, பெரிய அளவில் 30% இருக்கிறது, பெரிய அளவில் அது வரும்.
1: நீங்க
0: ரெடி? அதான் மழை வந்தாலே என்னம்மா, கனடா நாட்டில் மழை என்ன ஆக பனிப்பொழிவுகள் இல்லாமல் இருந்தால் எல்லோருக்குமே வசதியாக இருக்கும் இல்ல, வெளியில போவது வருவதெல்லாம்
1: வசதியா? வீட்டுல வந்து வீட்டுல ஏறி அதுல வந்துடுறதானே புதுவிடம் என்றபடியால் நான் தனியா வந்தா கொஞ்சம் கஷ்டம். மருமகளுக்கு அண்டையை கேட்டு நான் இன்னும் கேட்கல, கேப்பம் இருக்கிறேன்.
0: நான் சொல்றேன், கதைக்கின்றேன். சரி, நல்லதம்மா, நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.

0: இணைப்புக்கு வந்திருக்கின்ற அடுத்த நேயருக்கு வணக்கம்.
1: வணக்கம் உமாக்கா.
0: வணக்கம் வணக்கம்.
1: அறிவு முதலாவது கேட்கிறது, பாடல் கிடைக்காது நினைக்கிறேன். நான் இடையிலதான் இப்பதான் வந்து ஓன் பண்ணி நான் வெளியில நின்றபடியா டென்னுக்கு போறீங்களாக்குமா?
0: உங்களுக்காக ஒரு பாடலை நான் முயற்சி செய்து போடுகின்றேன். சரி, யாரையும்
1: போடுறேன்னு சொன்னா தத்துவ பாடலா போடுங்க. கண்ணை நம்பாத இந்த பாட்டு எப்படியும் வந்து கொண்டிருக்கும் சிக்கலான நேரங்கள்ல.
0: சரி, கண்ணை நம்பாதே. சரி சரி, நல்ல பாடல்
1: கேட்டேன் நான். விஜய் வண்ணக்கிழக்கு வந்தி அப்படித்தான் நான் நித்திரைக்கு போனேன். அப்ப வன் மட்டும் பாத்து கொண்டிருந்தேன். என்னடா இப்படி சிக்கலா இருக்குது டிவி, என்ன சினிமாவில் அவர் பாணியிலேயே அவர் போய் கொண்டிருக்காரு. எனக்கு ஏதோ நான் அந்த சீட்டுல இருந்து இந்த நாட்டை ஆள போறேன். அது ஒரு பயம் எனக்கு நடக்க தொடங்கிட்டேன்.
0: அவர் ஒரு பக்கம் அங்கே, ஆனா எங்களுக்கும் ஒரு டென்ஷன் தான், இங்க இருக்கின்றவர்களுக்கும். அதை தான் நான் சொன்னேன். அது அவரிலே விருப்பமாக இருக்கும் பொழுது அது அவருக்கு ஏதாவது நடந்து விடுமோ, இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகும் இனியும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுவார்களோ அப்படின்ற ஒரு இது இருக்கிறது தான். அது நமக்கு பிடித்தவர்கள் யாராக இருந்தாலும் நமக்குள் அது ஓடிக்கொண்டே இருக்கும் இல்ல. அதுதான்
1: அந்த பிடித்தவர்கள் நான் பார்க்கல. ஆனா எனக்கு இந்த அரசியல்ல வந்துட்டு இவர் இப்படி தெரியல, ஏதோ சினிமா பாணியில போற மாதிரி இருக்கு, பணி மாதிரி இருக்கு, தனியா போய் கொண்டிருக்கிறார். அவர் ஆளுநர் இடத்தை தேடி போய் கொண்டிருக்கிறது. என்னடா இது, ஒரு ஒரு சின்ன ஒரு ஆளை கொண்டு போய் சுத்தி கொண்டு திரிகிறாங்களேன்னு சொல்லி. ஆனா உங்கள்கிட்டையும் கருத்துக்களையும் கேட்கும் பொழுது இப்படி நடக்குமோ நடக்காது உண்ட மாதிரி. ஆனா உமாக்கா, நான் எப்பயும் உமாக்கா கட்சி தானா, பாமக கட்சி இல்ல உமாக்கா கட்சி.
0: சரி, கட்சி ஆரம்பிப்போம். கட்சி எல்லாம் நமக்கு வேண்டாமப்பா அப்படின்ன மாதிரி. சரி, உங்கள் ஆதரவுக்கு மாறி போகக்கூடாது. என்ன தெரியுறேன் ஒரு அந்த கட்சி உண்டிலே இருக்கும். நன்றி நன்றி அறிவு. நான் உங்களுக்கு நீங்கள் அது என்ன எனக்கு உடனடியாக சொல்ல தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கு நான் அது ஐத்தமிழ் பக்கத்திலே போடப்பட்டிருக்கிறது, அல்லது நீங்கள் என்னுடைய பேஜிலையும் இருக்கிறது, அல்லது நான் உங்களுக்கு நீங்கள் அலையுங்கள், உங்களுக்கு அந்த விலாசத்தை தருகின்றேன். அல்லது அம்மாவோடு தொடர்பு கொண்டால் கூட தருவேன். போகக்கூடியதாக இருக்கும். நான் சரியாக விலாசத்தை கேட்டுவிட்டு சொல்கிறேன். சரியா? நன்றி. சரி, அப்ப உங்களையும் நாங்கள் சந்திக்க ரெடியாக இருக்கிறோம். வாருங்கள். நன்றி நன்றி, வணக்கம். நேரம் 9:39 ஆகின்றது. சரி, என்ன சரி, வணக்கம்.
2: வணக்கம் அம்மாக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றோம் அபி. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: என்ன
0: மாதிரி அபி, ரெடியோ எல்லாம் வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம்? அப்பப்பா, நமக்கு கட்சி எல்லாம் வேண்டாம் அப்பா அப்படின்ன மாதிரி இருக்கிறது இல்ல. சரி, நாம எல்லாம்
2: வந்து எங்க கல்ச்சர்ல இருக்கு, வீட்லயும் சொல்லுவாங்க, நீ சின்ன பிள்ளை, நீ நீ கிடைக்காத, சின்ன பிள்ளை, பெரிய பிள்ளை, அப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சலம் இருக்கும், ஒவ்வொரு அறிவு இருக்கும், அப்படித்தானே வராங்க. ஒவ்வொரு புருஷன் இருக்கிறாங்க சினிமாவில, ஏன் அப்படி கிடைக்கிறாங்க?
0: அதுதான் அது, என்ன செய்வது?
2: பொதுவா சொல்றேன், யாரையும் சொல்லல, காமனா இது சோசியல் மீடியா சரி எங்கேயுமே
0: என்ன செய்வது, நாம் விரும்பிய ஒருவரையும் யாராவது எதுவும் சொன்னால் நமக்கு ரொம்பவே பிடிக்காம இருக்கிறது, கோபம் வருகிறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறது. ஆனா அவர் யார் என்றே நமக்கு தெரியாத ஒரு உறவுக்காக
2: நம்முடைய வைக்கிற குற்றச்சாட்டு, நீ சின்ன பிள்ளை, நீ பேசாதான் கொடுத்துட்டாங்க.
0: அதுதான், அது அது அப்படி யோசிக்கின்றார்கள். ஆனால் அது உண்மையாகவே ஒரு ஒரு நல்ல ஒரு விடயத்தை விரும்புகின்றார்கள் நிறைய இளைஞர்கள். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது, என்ன நடக்கும், ஒரு நல்ல முடிவாக வரும் என்ற ஒரு நம்பிக்கை தான் எல்லோருக்குமே இருக்கின்றது. பார்க்கலாம். நன்றி, நன்றியா, நன்றி, வணக்கம். சரி, இப்போ எல்லோருக்குமே வந்து ஒரு நாள் நான் அரசியல் களத்தை திறந்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி நான் விடப்போகிறேன். என்ன எல்லாருக்குமே வந்து வர்றவே எல்லாரும் விஜயை பற்றி நான் சொல்லாமல் நான் போகவே மாட்டேன் பிள்ளை அப்படின்ன மாதிரி போயினம். சரி, பார்க்கலாம். இணைப்புக்கு வந்திருக்கின்றவருக்கு வணக்கம்.
3: வணக்கமும்மா.
0: வணக்கம் பத்மா, எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நான் நலமுடன் இருக்கிறேன். எல்லோரும் நலமுடன் இருக்க வாழ்த்து கொண்டு, உமாவன் நலமுடன் இருக்க வாழ்த்து கொண்டு. இன்றைக்கு என்ன பிரச்சனை என்றால், இன்றைக்கு பதவி ஏற்கும் எல்லாரும் எதிர்பார்த்திருந்தது, ஏழாம் தேதி வேலைக்கே டிசைட் பண்ணியிருந்தார்களானே, ஆனால் கவர்னர் ஒத்துக்கொள்ளே இல்லை. ஆனால் அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லவுமா? ஏன்னா 118 இல்லாம ஆட்சி அமைக்கல, அது 118 பேரை நிரூபிச்சு போட்டும் போகலாம், அது போகலாம். ஏன்னா அரம் அமைக்கல 118 இல்லாமல். ஏனென்று சொன்னா, இது ஏற்கனவே வந்து யூடியூப் எல்லாத்திலயும் போடுகிறார்கள், எம்ஜிஆர் விட அதிக வீதமான ஓட்டுன்னு சொல்லி. ஆனா உண்மையில 37 வீதம் ஓட்டு தான் இல்லையாண்டு இல்ல. ஆனால் எம்ஜிஆர் 77 தேர்தல்கள் பெரிய திமுக விட்டு பெரிய கட்சியை உடைச்சு போட்டு வரைக்கும் அவருக்கு 30 வீதமான ஓட்டு தான் கிடைச்சது. ஆனால் அவர் 177 இடத்தான் கேட்டார். உமாவா 234 கேட்ட வீதம், அவர் 177 தான் கேட்டவர். அறுதி பெருமானோட அவர் ஆட்சி அமைச்சவர், 130 எடுத்தவர். ஆனால் கூட அறுதி பெரும்பான்மை எடுத்த அவர் கூட 3 வருஷத்துல ஆட்சி கலைக்கப்பட்டது. 77 வந்து 80 ஆட்சி கலைக்கப்பட்டது. அந்த பவர் ஒன்று கனடாவில் அப்படி இல்லை, அமெரிக்காவில இந்தியால அப்படி ஒன்று இருக்குது. அந்த மத்திய கவர்மெண்ட் நினைச்சா இது ஒரு காரணத்தை காட்டி டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படி வெற்றி பெற்றாலும். ஆனா அதை விட இது எனக்கு பெருசா தெரியல. ஆட்சி அமைக்கத்தான் வேணும், ஏன்னா இன்னொரு தேர்தலில் இருவா இன்னொரு தேர்தல் சும்மா வரக்கூடாது. அது ஸ்டாலினும் சொல்லி இருக்கிறார், நாங்கள் வந்து இன்னொரு தேர்தல விரும்பல, எங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் விடாதுண்டு. ஆனா இவர் 118 வந்து இப்ப நீங்க உமாவிட்டு உடைக்க கூட உடைக்கூடாத மாதிரி இப்ப திமுக தீய சக்தி என்று சொல்லுக்கு அதுல இருக்கிற கூட்டணி எல்லாம் நீங்க எடுக்க முடியுது. அவையோட சேர்ந்து கூட்டணியில நின்றவே தான் இவர் எடுக்க முடியும். மச்சாக்களை அதிமுக நின்றவர்களையும் எடுக்க முடியும். அதிமுக மறுத்துட்டு, ஆனா அது நம்ப முடியாது. கடைசி நேரத்தில் அமித்ஷா நினைச்சால் சரிப்படுத்து வேறன்னு நினைக்கிறேன். 4-5 பேரோட சேர்ற விட. ஆனா இதே நிலைமையுமா, 89 எம்ஜிஆர் செத்த பொழுது, 84 தேர்தல் நடந்து எம்ஜிஆர் செத்து போனார் 3 வருஷத்துல. அப்ப உடனே ஜானகி அம்மாவை தான் உடனடியா கூப்பிட்டது. 2 வருஷம் இருக்குதானே ஆட்சி. ஆனால் அவ 2 கிழமையில நிரூபிக்க சொன்ன, அவ பதவி ஏற்றவ 2 கிழமைக்குள்ள 118 நிரூபிக்கணும் அவ. ஆனால் நிரூபிக்க முடியாம அப்படி ஆட்சி கலைக்கப்பட்டது. அவளை நிரூபிக்க முடியல. நாங்க 2 உடஞ்சி போச்சு, ஜே அணி ஜானகி அணி அண்டு. அதால திருப்பி தேர்தலேன்னு போட்டு திமுக வந்தவர்ல. ஆனா இந்த ஆட்சி செய்ய ரசிகன் சொன்ன மாதிரி இந்த கருத்தும் ஆட்சிக்கு விட வேணும். வந்த விஜய ஒரு ஆட்சிக்கு செய்ய விட வேணும். அவர் எப்படி செய்கிறாரதும் மக்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரி. இப்ப ஆட்சி திருப்பி வாடுற இலெக்ஷன் வாடுறதா இருந்தால் உமா விஜய் அமோக வெற்றி பெறுற சான்ஸா கூட பெறும்.
0: அறுதி
3: பெரும்பான்மையோட கூட பெறும். ஏனென்று சொன்னால், என்னதுக்கு என்று சொன்னால், அதாவது அந்த அனுதாபம் என்று சொல்றதை விட, அனுதாபம் என்று சொல்றதை விட கிட்டத்தட்ட அந்த திருப்பி ஒரு மாற்றம் மூலம் நினைக்கிறத, இது இந்த குறைஞ்ச நாடுதான் இந்த ஆட்சி கலைக்கப்படுதுன்றதுக்காக படிவா பார்த்துதான் போடுவார்கள். ஆனா அதுக்குள்ள 2 பலவீனம் அந்த கட்சி 2 பலப்பட்டதுன்றா அது வேற விஷயம். அந்த டேக்கு
0: கண்டிப்பாக
3: பாட்டுக்கு
0: திங்கட்கிழமை பார்க்கலாம் என்ன வரப்போகிறது அப்படின்னு நாங்க பேசக்கூடிய.
3: 118 நிரூபிச்சு விட்டா ஓகே. என்னன்னா சிபிஐ என்று சொல்லி எல்லாம் இருக்கிறான், பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் இருக்கிறான். ஆனா அவ எல்லாரும் ஆட்சியில பங்கு இருக்கணும். என்னை முதல் தொடங்கல சொன்னதான் ஆட்சியில பங்கு தருவேன் தன்னோட வந்தால் எல்லாரும் ஆட்சியில பங்கு இருக்கிறோம். அதனாலதான் ஓடி ஓடி அந்த கட்சி இந்த கட்சி ஓடினோம் மாறி மாறி. நான் இன்னைக்கு என்ன பாட்டு கேக்குறேன், குங்குமச்சிமல் படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் நிலவு தூங்கும் நேரம்,
0: நிலவு தூங்கும் நேரம் உன் நினைவு தூங்கலாமா. சரி, கண்டிப்பாக பாடலை கேட்போம். நன்றி பத்மா, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 9:48 ஆகின்றது. 46 நிமிடங்கள். வாசாதி எல்லா அந்நியர்களுக்கும் அந்நியர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்கள் உமா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். சரி, கண்டிப்பாக நாளைய பொழுது நீங்கள் வாழ்த்தி கொள்ளலாம் எல்லாருக்கும். வெள்ளிக்கிழமை எல்லா அம்மாமார்களுக்கும் நீங்கள் சந்தோஷமாக நாளைய பொழுதில் யாரும் அட்ரஸியலை பெற்றி கொண்டு கலக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். சரி, இணைப்புக்கு வந்திருக்கின்றவருக்கு வணக்கம்.
4: காலை வணக்கம் அம்மா.
0: காலை வணக்கம் ராஜா, அப்படி இருக்கின்றீர்கள். அதிகாலை பொழுதில் சூரிய வெளிச்சம்
4: நிறைந்த
0: நாளைக்கு ராஜா ஒரு அம்மா கவிதையோடு வரணும், பாப்போம் எப்படி கவிதை கொண்டு வரேன்னு. ஓகே சொல்லுங்க. இப்ப கவிதை எழுதி இந்த மாதிரி சொன்னீங்க அதெல்லாம் சொல்லுங்க.
4: அம்மாக்கு ஒரே வரிசையிலேயே முடிக்க விட்டுறோம். அன்பென்றால் அம்மா, அவ்வளவு தூரம் கவிதை முடிஞ்சு.
0: சரி, நாளையான
4: அறிவென்றால் அப்பா,
0: அப்பா
4: அப்பாவுக்கு ஒரே கவிதை அறிவென்றால் அப்பா.
0: அறிவு அம்மாவுக்கு அறிவு இல்லையன்னு சொல்ல முடியாதுனோ, அம்மாவுக்கும் அறிவு இருக்கு தானே அம்மாவுக்கு.
4: இல்ல இல்ல, அம்மாண்ட அன்பு ஏன் அம்மாண்ட அன்புண்டா, அதாவது ஒரு ஒரு அளவு கடந்த அன்பு. மெஷர் பண்றதுக்கு கோல் இருக்காது, இவ்வளவு சென்டிமீட்டர் இவ்வளவு மில்லிமீட்டர் இவ்வளவு அளவு இல்ல. அதெல்லாம் அம்மா என்றால் அன்பு, அதுக்கு அப்பாக்கு இல்லை என்ன. அது மேல அறிவு என்றால் அப்பா என்றால் குரு, குருவுக்கு மேலே அப்பா.
0: சரி, இனி இல்லைன்னு இதுல வாதாட முடியாது. ஓகே, அறிவானவர் அப்பா.
4: அப்பாவுடைய அறிவுல என்ன சொல்லுவாங்க,
0: ஆனா சில நேரத்துல அம்மா தான் அந்த அறிவு சொல்லி கொடுக்கற மாதிரியும் இருக்கும் இல்ல சில வீடுகளில. இல்லையே
4: இல்ல இல்ல, சில இடங்கள்ல நீங்க அப்படி மாத்தி இருக்குது. அத எக்ஸெப்ஷனலா நடக்கிறது மெஜாரிட்டியா சொல்ல முடியாது.
0: அது சரியோ, சில சில
4: எக்ஸெப்ஷனலா ஒரு ஒரு வீட்டுல சில நேரம் அம்மா அப்பாண்ட இடத்து அம்மாவும் அம்மாண்ட இடத்து அப்பாவும் ஃபீல் பண்ற இடங்கள்
0: இருக்குதான்.
4: எக்ஸெப்ஷனல் நோட்ல மெஜாரிட்டி.
0: பாடல்
4: ஒன்று கேட்போம், நாங்கள் வந்து சூப்பரான பாடல் ஒன்று கேட்போம். அழகே அழகே எல்லாம் அழகே, உன்னிகிருஷ்ணன் மலர்
0: பாடிய பாடல் அழகே அழகே, சைவம் திரைப்படத்தில் அழகே அழகே.
4: சரி, அருமையான பாட்டு வந்து.
0: சரி, நன்றி ராஜா, பாடல் கேட்கலாம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
4: நன்றி நன்றி நன்றி.
0: இன்னைக்கு யார் யாருக்கு பாடல் வருதுன்னு எனக்கே தெரியாது. சரி, கேட்கலாம்.

காண வர பாடல் நானும் பாடுவர்களே காணவில்லையே காணவில்லையே அப்படின்னு சொல்லியது. அதாவது அதுதான் இந்த பாடலுடைய அழகு அப்படின்னு சொல்லலாம். ரசிகன் விரும்பி கேட்ட அந்த பாடலை கேட்ட நேரம் சரியாக 9:53 ஆகின்றது காலை பொழுதில். சந்தோஷமான அழகான பாடல்கள் எல்லாமே அப்படியே நிறைய பாடல்களை கேட்டிருக்கின்றார்கள். சரி, அடுத்ததாக நந்தினி விரும்பி கேட்ட பாடல் என்ன உமாராஜ்? வாரத்தில் ஒரு நாளாவது என்ற பாட்டு போட மாட்டீங்களா?

நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் நந்தினியின் விருப்பமாக இத்தனை காலம் ஏமாற்றப்படுகின்றவர்கள் இருக்கின்ற காலங்கள் வரை ஏமாறுகின்றவர்களும் ஏமாற்றப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விடயத்தை அந்த பாடல் சொல்லியிருக்கின்றது. இப்போ ரெண்டு பேருமே கவனம் இருக்கணும். என்ன ஏமாற்றுகின்றவர் ஏமாறுகின்ற மக்கள் ஏமாற்றுகின்றார் என்று தெரிந்தும் அதை செய்யக்கூடாது. அவர் ரெண்டு பேருமே தவறான மனிதர்கள் தான். ஒருவர் மீது மட்டும் தவறு சொல்ல முடியாது. அழகான தத்துவம் நிறைந்த ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றார். சரி, அப்படியே பாடலை நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கட்சி உமாக்கா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் அறிவு. அவருடைய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

பொய்யே சொல்லாதது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு பாடலே அறிவு கேட்டிருக்கிற காலை பொழுதிலே சும்மா தத்துவங்கள் நிறைந்த சும்மா எல்லாமே அரசியலோடு போய்கொண்டிருக்கிறது இல்லை சில பாடல்கள் அழகான பாடல் கேட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் பத்மா எனக்காக உமா ஒரே ஒரு பாடல் வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் கேட்கின்றோம், அந்த ஒரே ஒரு பாடலை தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார். சரி, அதே நேரத்தில் உங்களுக்காக இல்லாத பாடலா

தூங்காமல் இருப்பதற்கு சரி அழகான ஒரு பாடல் கேட்டிருக்கின்றார் பத்மாவின் விருப்பமாக. நேரம் சரியாக 10:05. அடுத்த அபி கேட்கிறார், உமாக்கா நானும் தான் வந்தேன், என்னுடைய பாடல் வரவில்லையே அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாத பாடல் அபி, எல்லோருக்குமே எல்லா பாடல்களுமே உங்களுக்கான பாடல்கள் தான். ஆகையினால் ராஜா ஒரு பாடல் கேட்டிருக்கின்றார், ஆகையினால் வாரத்தில் ஒரே ஒரு நாள் விரும்பி கேட்கின்ற பாடலை நீங்கள் தராமல் போகலாமா அப்படின்னு சொல்லி அவருடைய

0: ராஜாவின் விருப்பமாக பாடல் கேட்ட நேரம் 10:11 ஆகின்றது. அப்படியே காலிப்படுதில் சந்தோஷமாக நிறைய அழகான பாடல்களை எல்லோருமே விரும்பி கேட்டிருந்தார்கள். அதே நேரத்தில் பாடல்களை கொடுக்காமலும் போக முடியாத ஒரு கட்டாயம் இருக்கிறது. இல்லை என்ன மாக்கா, எனக்கு ஒரே ஒரு நாள் பாடல் கேட்கின்றோம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரே ஒருவருக்கு ரெண்டு பேர் அம்மா அபி ரெண்டு பேருக்காகவும் ஒரு பாடல். அதே நேரத்தில் இதையும் ஒரு முறை கேட்டுவிட்டு பாடலை கேட்கலாம்.
1: உமக்கு உயிர் தந்த அந்நேரை கொண்டாடும் அற்புத நாள் வந்தாச்சு. 17வது ஆண்டாக உமாவீடு வழங்கும் அந்நியர் தினம்.
2: என் உலகம் முழுவதும் உருவான தெய்வம் நீயே தாய்.
1: இந்த வருடம் இன்னும் பிரம்மாண்டமாக மே மாதம் 10 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் இரவு 9 வரை 9155 அமைந்திருக்கும் ஹன்சிக் காலேஜ் பிரம்மாண்டமான மண்டபத்தில் உமாவேலு வணங்கும் அந்நியர் தினம். காதுக்கினிய பாடல்கள், கண்கவர் நடனங்கள், விருதுகள் மற்றும் வர்த்தக ஸ்தாபனங்களின் மலிவு விற்பனைகளோடு அவை 10 சுமந்து பெற்ற அந்நியர்களுக்கான சிறப்பு கௌரவத்தோடும் உங்கள் உமாவேலு வணங்கும் அந்நியர் தினம். உங்கள் அன்பு அம்மாவுக்கு மறக்க முடியாத நினைவுகளை பரிசளிக்க இந்த நிகழ்ச்சியை தவறவிடாதீர்கள். உமாவேலு வழங்கும் அந்நியர் தினம் 2026.
0: கண்டிப்பாக எல்லோருடைய ஞாபகமாக இந்த நாட்கள் இருக்க வேண்டும். வீடுகளில் எல்லோருமே சந்தோஷமாக, ஒவ்வொரு நாட்களுமே சிறந்த நாட்கள், அந்த நாள் மட்டும்தான் சிறந்த நாள் என்பதை விட ஒவ்வொரு அதாவது விசேடமாக அந்த நாளை வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் தினமுமே அந்த பாசங்கள் எல்லாமே பகிரப்பட்டாலும் ஒரு வித்தியாசமான முறையிலே எல்லா உறவுகளும் ஒன்றாக இணைந்து ரொம்ப அழகான

கூடும். அதே நேரத்தில் ஆரஞ்ச் லைன் மெட்ரோ, கிரமசி மெட்ரோவில் வந்து நீங்கள் நடந்தும் வரலாம். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு 6-7 நிமிடங்கள் பிடிக்கும். அதே நேரத்தில் பஸ்ஸிலும் வரலாம், பக்கத்தில் தான். சில பேர் நடக்க வேண்டும், நல்ல காலநிலைகள் என்றால் நடந்து வரலாம். அதே நேரத்தில் பஸ் எல்லாமே இருக்கிறது. 146 இலக்கங்கள் இந்த பஸ்கள் ஊடாகவும் நீங்கள் அந்த இடத்திற்கு, அதாவது கிரமசி மெட்ரோவில் இருந்து வரக்கூடிய பஸ்களும் இருக்கிறது. அதே நேரத்தில் 30 இலக்கம் பஸ்ஸிலும் வருகின்றவர்கள் இந்த இடத்திலே வந்து இறங்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இது அம்மாமார்கள் அழைத்து புதிய இடம் என்றபடியினால் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம். இருந்தாலும் அம்மாமார்கள் தனியாக இருக்கின்றவர்கள் வரக்கூடிய வசதிகள் நிறையவே இருக்க வேண்டும் இல்லை. அதற்காகத்தான் அந்த இடத்தை பற்றி நாங்களும் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகளை எல்லாம் கொடுப்பதற்கு மாண்ட்ரியலில் இருக்கின்ற நடன ஆசிரியர்கள், ஆசிரியைகள் எல்லாமே வந்து வித்தியாசமான பாடல்கள், அது எப்பொழுதுமே எங்களுடைய நேர்த்தனத்துக்காகவே இருக்கும். அந்த மாதிரி அற்புதமான நடனங்கள் எல்லாம், அது மட்டுமல்லாமல் ரொம்ப அழகான ஒரு பாடல்கள் எல்லாமே, ரொம்ப சூப்பர் சிங்கர் டீம், அப்படியே ஒரு இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி டீம் எல்லாம் இருக்கிறதா, நம்முடைய ஊரிலே இந்த டீம் இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி யோசிக்கப்படாது. அந்த அளவுக்கு எல்லோருமே பயங்கரமாக பயிற்சி செய்து ரொம்ப அழகாக அந்த மேடையிலே பாடுவது தயார் நிலையிலே இருக்கின்றார்கள். இப்படி எல்லாமே சிறப்பாக அமைய இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வர்த்தக ஸ்தாபனங்கள், கடைகள், உடுப்பு கடைகள் எல்லாமே வந்து இனி இல்லை என்ற விலைகளிலே உங்களுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொடுக்க முடியுமோ அந்த வீதம் நாங்கள் குறைத்து கொடுப்போமாக்கா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி சாப்பாடு மிக முக்கியம், சாப்பாட்டு கடைகள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொந்த பணத்தில் கொடுத்து தான் எல்லாமே வாங்கி சாப்பிட வேண்டும். அதே நேரத்தில் அதிர்ஷ்ட லாபங்கள், அப்படி அதிர்ஷ்ட லாப சிட்டுக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுடைய குழுக்கள் முறையிலே கிடைக்கிற பரிசல்கள் எப்பொழுதும் அதற்காகவே நிறைய பேர் சந்தோஷமாக வாங்கி கொள்வோம். அதற்கு $5 அதே நேரத்தில் வந்து அது விரும்பியவர்கள் வாங்கி கொள்ளலாம், விரும்பாதவர்கள் நமக்கு அதிர்ஷ்டமே கிடையாதப்பா அப்படின்னு சொல்லுகின்றவர்களும் இருக்கலாம். இல்லை, கண்டிப்பாக அது ஒரு உதவியாக, ஒரு உறுதுணையாக சில பேர் வந்து உதவி செய்யும் முகமாக அந்த $5 அவர்கள் கொடுத்து விட்டு போவார்கள். சில பேர் வந்து இப்பொழுது நான் நேற்று சொன்ன மாதிரி அது அவ்வளவு டிக்கெட்டாம் இவ்வளவு டிக்கெட்டாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதுவும் கூட அந்த $5 கஷ்டமாக இருந்தால் அப்பங்கள்ட்ட எல்லாம் $5 கிடையாது. குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த விதமான டிக்கெட்டுகளோ எதுவுமே நாங்கள் எந்த காலங்களிலுமே வந்து கட்டணங்கள் செலுத்தப்படுவது கிடையாது, இலவசமாகத்தான் கொடுப்பது. இந்த அதிர்ஷ்ட லாப சீட்டுகளை அவர்கள் வாங்கி கொண்டு பயணிப்பது அது மட்டும்தான். மற்றும்படி குழந்தைகளுக்கு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. 10 பேர் வருகிறோம், 5 பேர் வருகிறோம், இவ்வளவு பேருக்கும் நாங்கள் எங்கு போவது அப்படின்றலாம் இந்த காலத்தில் கஷ்டங்கள். $5 என்றாலே அதுவும் கொஞ்சம் பெரிய ஒரு காசாகத்தான் சிலருக்கு இருக்கிறது. அதையெல்லாம் கடந்து ஒரு அழகான ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, கண்டிப்பாக எல்லாரும் மறக்காதீங்கோ. நாளை எப்பொழுதிலே நிறைய பேர் வாழ்த்து சொல்ல வேண்டும் அம்மாமார்களுக்கு என்று சொல்லியிருக்கின்றீர்கள். நாளையா நிகழ்ச்சியிலே நீங்களும் கண்டிப்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, அதே நேரத்தில் அபி ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கேட்டிருக்கின்றார். அவருடைய விருப்பமாகவும் அம்மா இருவருக்குமாக சேர்ந்து வருகின்றது இந்த பாடல். அபிக்காகவும் அம்மாவுக்காகவும்.

0: 24 மணி நேரமும் மனதுக்கு பிடித்த பாடல்களோடும் உடனுக்குடன் வரும் செய்திகளோடும் எப்பொழுதும் இணைந்திருப்போம். அழகு தமிழ் வானொலி, ஐ தமிழ் FM 102.9.
1: Fancy and Textile மூன்றியலில் மாபெரும் புடவை மாளிகை. திருமணத்திற்கு தேவையான காஞ்சிபுரம் பட்டுக்கள், முகூர்த்த கூரை புடவைகள், டிசைனர் சாரி பிளவுஸ்கள், லெஹெங்கா, சல்வார் வகைகள் மற்றும் ஆண்களுக்கு தேவையான பட்டு வேஷ்டி, ஷர்ட், குருத்தா, சர்வாணி, தலைப்பாக்கைகள் போன்றவற்றையும், சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், பரதநாட்டியத்திற்கான ஆபரணங்கள், நிறைகுடம், குத்துவிளக்குகள், சுவாமி படங்கள் போன்றவற்றையும், பூஜைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள், பிரபல நாவலாசிரியர்களின் நாவல்கள், கதை புத்தகங்கள், மழலியர்களின் கதை புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்களை இங்கு பெற்றுக் கொள்வதோடு உலகெங்கிற்குமான துரித பணமாற்று சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அத்தனையும் ஒரே இடத்தில். நிக்கேஸ் ஃபேன்சி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், இன்றே நாடுங்கள். இலக்கம் 462 ஜென்டலோன் வெஸ்ட், மோன்ரியல். மேலதிக தொடர்புகளுக்கு 514-495-3765 மற்றும் 514-270-8181.

0: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக் கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581, ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல். ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
2: இன்றைக்கு சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்குது.
0: இருக்காதா பின்ன, நான் சமைக்கிறதுக்கு பொருட்களை வாங்கின இடம் அப்படி.
3: இது என்ன புது கதையா கிடக்கு? அப்ப இவ்வளவு நாளும் வேண்டிய இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வேண்டுறீங்களே?
0: நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் என் சமையலுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே லவால்ல இருக்கிற V&Watt சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினான்.
3: நான் நினைச்சேன் ஊர்ல இருந்து பார்சல் அனுப்பினவே போலண்டு.
0: அதுக்கெல்லாம் இனி அவசியமே இல்ல. நம்மட தமிழாக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் லவால்ல இருக்கிற V&Watt சூப்பர் மார்க்கெட்ல வாங்கலாம்.
1: புதிய காய்கறிகள் மற்றும் பழ வகைகள், தரமான பொருட்கள், ஒவ்வொரு நாட்களும் அதிரடி சலுகைகள், அனைத்து வகையான இறைச்சிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு ஆட்டு இறைச்சி பங்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் வெட்டி பெற்றுக் கொள்ள முடியும். மாஷே V&Watt, 4919 Boulevard, North Dam, Laval.
0: மறந்துடாதீங்க, டோர் டெலிவரியும் இருக்கு. தரமான பொருட்கள், நிறைவான சேவை.
1: தொடர்புகளுக்கு 450-505-6222. மாஷே V&Watt, 7700 ஃபெப்ரி, மோன்ட்ரியல். 5375 Boulevard, ஹென்றி புரோசா, மோன்ட்ரியல் நோர். ஒவ்வொரு குடும்பத்திற்குமான சிறந்த தேர்வு V&Watt சூப்பர் மாஷே.
4: சரி, அப்படியே நாமும் விடைபெறுகின்ற நேரம் இன்று கொஞ்சம் நேரத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களுடைய பாடல்கள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் நேரமாகவே இருந்துவிட்டது. சரி, பாடல்களை கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். ஏனென்றால் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே பாடல்கள் கேட்கின்றோம். ஆகையினால் அந்த பாடலையும் கேட்டவண்ணம் நானும் ஒரு நல்ல விடயத்தை அப்படியே நீங்கள் தொடர்ந்து கேட்டு சந்தோஷமாக வருகின்ற மனுத்தியாளங்கள் உங்களுக்காக நல்ல பாடல்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் 11 மணிக்கு வணக்கமாய் தமிழோடு இணைந்து முடிவுக்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் இசை கொண்டாட்டத்தோடு இணைந்து கொள்ளலாம். இன்றைய நாள் பொழுது நல்லதொரு பொழுதாக அமைந்திருக்கிறது. அதே போன்று நாள் முழுவதும் சிறப்பான நாளாக உங்கள் எல்லோருக்கும் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் நாளை காலை பொழுதிலே அதிகாலை பொழுதில் 7 மணிக்கு தெய்வீக ராகத்தோடு இணைந்து கொண்டு நிறைய அழகான பாடல்களோடும் நிறைய விடயங்கள், தெரிந்த விடயங்கள், தெரியாத விடயங்கள் எல்லாமே அந்த காலை பொழுது நிகழ்ச்சிகளோடு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஆகையினால் அந்த நிகழ்ச்சிகளோடும் நேர்கள் இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதையும் கொஞ்சம் கேட்கலாம்.
5: ஆழமாக நாம் யார், நம்முடைய விஷயங்கள் எது என்று தெரிந்து கொள்வதற்காக வாசிக்கிறோம். நேத்து நான் சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் விளக்கிட்டு போலாம்னு நினைக்கிறேன். இது நான் வேற எங்கேயுமே சொன்னதில்லை, ஏன்னா காலையில தான் தகவல் எனக்கு வந்தது. பாருங்க, ஒரு நுட்பமா உள்வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு புக்கு வாசிக்கும் பொழுது ஒரு புத்தகம் ஒரு விஷயத்தை கொடுக்குதுல்ல. 600 பக்கம் புத்தகம் வாசிங்கன்னா 482வது பக்கத்துல 3வது பத்தியில 4வது சொல் உங்களுக்கான சொல்லா இருக்கும். அந்த சொல்ல கண்டுபிடிக்கத்தான் 482 பக்கம் படிக்கணும். சும்மா அந்த சொல் வந்து நிக்காது முன்னால. இது ஒரு பயணம் தான். அதில் எது கிடைக்கிறதோ அது வேட்டை. அந்த வேட்டையை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? பாருங்க, கரூர்ல நேத்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட பத்தி நான் எப்படி விளக்க போறேன்னு எனக்கு தெரியாது. கடவுள் கிட்ட கொடுத்துட்டேன் உள்ள இருக்கு கருத்து. நான் என் சொல்லை வேண்டுகிறேன், என் இறைவனை வேண்டுகிறேன். நான் எதை நினைக்கிறேனோ அதை இந்த வாயின் வழியாக, ஒலியின் மூலமாக, தமிழ் மொழியின் மூலமாக என்னை கேட்போரை கொண்டு போய் வார்த்தை குலையாமல் சேர்ப்பாயாக இறைவா. இந்த பிரார்த்தனையோட நான் பேசுறேன். ஏன் தெரியுமா, இந்த உலகத்திலேயே பெரிய பிரச்சனை என்னன்னா கம்யூனிகேஷன் கேப்.
6: ஆர்வத்துடன் நான் இதை சொல்கிறேன். ஏன் தோத்த, நமக்கு புரியறதே இல்லை. ரூமி என்கின்ற மாபெரும் ஞானி சொல்கிறான், நீ எதிலையாவது தோத்துட்டியா, உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? வீட்டில் போய் எழுதிவை. ஏதோ ஒரு வகையில் எனக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறதா? எனக்கான ஒரு விஷயம் இல்லாமல் போகிறதா? நான் கீழே தள்ளப்படுகிறேனா? ஏதோ ஒரு நிலையில் நான் அதற்கு காரணமாக இருக்கிறேன். அதை தேடி கண்டுபிடிச்சு அதை ரெடி பண்ணு. யாரிடத்திலும் ஹெல்ப் கேட்காத. ஒன்னு ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்களே, அம்மா அப்பா அண்ட் டீச்சர்ஸ், அவங்க போதுமானவர்கள் நமக்கு. அவர்களிடத்தில் கேள், அவர்கள் உனக்கு சொல்லி தருவார்கள். சில பேர் இருக்கிறீங்க பாருங்க, இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அம்மா அப்பாவும் டீச்சராகவும் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? தூக்கி சாப்பிடறதுக்கு வந்துருச்சீங்க எல்லாம். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமைதான். உங்களுடைய ப்ராகிரஸ் நீங்க காட்டிட்டு போங்க குழந்தைகளை. Don't get wrong influence. தவறான இன்ஃப்ளூயன்ஸ்க்குள்ள போகாதீங்க. எனக்கு இந்த உலகத்தில் பெறுவதற்கும் இழப்பதற்கும் ஒன்றும் இல்லை. நான் இப்பொழுதெல்லாம் இறைவனிடத்தில் போய் எதையும் கேட்பதே இல்லை. நான் வழிபாடு செய்கிறேன், அவ்வளவுதான். அவனிடத்தில் ஏதேனும் கேட்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுதெல்லாம் மனதிலே ஒரு வார்த்தை வந்து முட்டிக்கொண்டு நிற்கும். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். அதனால் நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும், இன்றைக்கு இந்த மேடையில் நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பிள்ளைகளே மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அது ஒரு தூண்டில் தான். வேடிக்கை பார்ப்பதை விட முக்கியமானது வாழ்க்கையில் கவனத்தை செலுத்துவது. எனக்கு தெரியாது இந்த மேடையில் எத்தனை பேர் பரிசு பெற போகிறார்கள். ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளே, உங்களுடைய என்ட்ரி இந்த ஸ்கூல்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் எனக்கு நானே சொல்லிக் கொள்வது போல் சொல்லிக் கொள்கிறேன். என்ட்ரி எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு ஸ்கூல்ல, ஆனா எக்ஸிட் இருக்குல்ல அது ஹிஸ்டாரிக்கலா இருக்கணும். சைன் பண்ணிட்டு போ. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல்ல படிச்சான், சைன் பண்ணிட்டு போ. முடிஞ்சா செய்யுங்க. ஏன்னா டீச்சர்களுடைய பேச்சை, டீச்சர்களுடைய வாழ்வாதாரத்தை வளப்படுத்துகின்ற நாடு இந்த நாடு இல்லையா? அதனால ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகள், உங்க டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்களேன். சில பசங்களும் பொண்ணுங்களும் இருப்பாங்க, இது தேரவே தேராது, ஃபெயில் ஆயிரும். அதுங்க பாஸ் பண்ணி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுங்களை கொண்டாடுங்க. ரொம்ப முக்கியம் அது. இவ டிராப் அவுட் ஆயிடுவா, இது சரியில்லை அப்படின்னு நினைக்கிற, நான் கொண்டாடுறேங்க. நான் இப்ப ஒரு பேச்சு பட்டறை வச்சிருந்தேன் காலேஜ், எங்க ஆர்கனைசேஷன்ல, உலக தமிழ் சங்கத்துல 41 பேர் வந்திருந்தாங்க 38 மாவட்டங்கள்ல இருந்து. ஒரு பொண்ணு மட்டும் உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கு, மூணு நாளா இப்படிதான் உட்காந்துருக்கு. நான் எதுக்கு இந்த பிள்ளை இப்படி உட்காருதுன்ட்டு கிட்ட போய் எழுந்திருந்த. எழுந்திருச்சா? உன் பேரை நான் எங்கிருந்து வந்திருக்க இப்படின்றா, பேசல. ஏய், பேரை தானப்பா கேட்டேன்னு மயங்கி விழுந்துருச்சு. நான் உடனே அவங்க பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணி, என்னடா இது பிள்ளை மயங்கி விழுந்துருச்சேன்ட்டு போய் பார்த்தா, அவங்க அவங்க பிரின்சிபல் சொல்றாங்க, நான் அது வந்து பேச்சு பட்டறை பயிற்சி, பேச்சு பயிற்சிங்க. மாவட்டத்தில் முதல் பரிசு பெற்றவர்களை மட்டுமே கல்வி இயக்ககத்திலிருந்து சொல்லி எடுத்திருக்கேன், தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு நடத்தினது. அதில் இந்த பாப்பா வந்திருக்கு. அவங்க பிரின்சிபல் கிட்ட கேட்கறேன், என்ன மேடம் இது மயங்கி விழுந்துருச்சே என்னது? இல்ல மேடம், ஒரு 6 மாசமா அந்த பிள்ளை அப்படிதான் இருக்கா, நீங்க ஏதோ பேச்சு பயிற்சி நடத்துறீங்களா, போனா சரியா போயிருவான்ட்டு அனுப்பணுங்கிறாங்க. ஏங்க, நான் தான் கிடைச்சேன் அதுக்கு. 7 நாள் ப்ரோக்ராம்ங்க. ஆனா அந்த பெண்ணின் மீது கவனம் செலுத்தினேன். இது டீச்சர்ஸ்க்கு சொல்றேன், அந்த பெண்ணின் மீது கூடுதலாக கவனம் செலுத்தினேன். அவள் ஆளுமையை அவளே கண்டுபிடிப்பதற்கான பணியினை நான் மிக மிக நுட்பமாக செய்தேன். அந்த கடைசி நாள், இறுதி நாளில், நிறைவு நாளில் 5 பிள்ளைகள் யூடியூப்ல இருக்குது, 5 பிள்ளைகள் பேசினார்கள். அதில் 3வதாக பேசிய அந்த பிள்ளை எல்லோருடைய கவனத்தையும் பெற்றால் மிகச்சிறந்த பேச்சு ஆளுமை அவளுக்குள் இருந்திருக்கிறது என்பதனை கண்டறிந்து அவளை நாங்கள் உருவாக்கி அனுப்பினோம். நான் ஒன்னு சொல்றேன், குழந்தைகள் யாருமே மார்க் வைத்துக் கொண்டு பிள்ளைகளை நீங்கள் அசஸ் செய்யாதீர்கள். ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்குள்ளாக மந்திரிமார்கள், தொழிலதிபர்கள், போலீஸ் ஆபீசர்ஸ், நீதிமன்றத்தில் உட்கார்ந்து நீதி தரக்கூடிய, மிக சிறப்பாக நின்று நீதி தரக்கூடிய நீதிமான்கள் என்றும் பலர் மறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் அறிவை அறிமுகம் செய்வதுதான் ஆசிரியர்களுடைய வேலையே தவிர, நம் அறிவை அவர்களுக்கு தருவது ஆசிரியர்களுடைய பணி இல்லை என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
5: எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது சரியா அப்ப எனக்கு புரியல, அது இப்ப கூட எனக்கு புரியல. சுல்தான் அங்கவா என்னமா பேச்சுக்கெல்லாம் போறியே, போக்குவரத்து கொடுப்பாங்களா உனக்கு? கொடுப்பாங்கம்மா. அது ஏதாவது நன்மை செய், யாருக்காவது ஃபீஸ் கட்டி ஏதாவது நன்மை செய். ஆனால் நீ காலேஜ்ல கிளாஸ் எடுத்து சம்பாதிக்கிறல்ல, அந்த காசுல உன் குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட. அம்மா சொன்னாங்க, நான் கிளாஸ் எடுக்கிறல்ல, என் கிளாஸ்ல 25 வருஷமா நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், இதுவரைக்கும் என் கிளாஸ்ல ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆனது கிடையாது, ஃபெயில் ஆக விட்டது கிடையாது. அந்த பணத்தை எடுத்து என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டு என்றால் என் அம்மா. உங்கள் உழைப்பில் சம்பாதித்த பொருளை குழந்தைகளுக்கு ஃபீஸா கட்டுங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் நான் சொல்றது. ஒரு பள்ளிக்கூடத்தில் நம் குழந்தை படிக்கிறது என்றால் என் உழைப்பின் வியர்வையை நான் என் குழந்தைக்கு தருகிறேன். நீங்கள் கடனாளியாக இல்லாமல் இருப்பது. பிளான் யுவர் லைஃப் ஃபினான்சியலி, பொருளாதாரத்தில் பிளான் பண்ணுங்க. இன்றைய சூழல் மிக அற்புதமாக இருக்கு. நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்னுடைய தாய் 10 வயது, என்ன எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, இது சொல்றதுக்கெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? இது உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை மறைந்திருக்கிறது. ஒருவேளை அது எனக்கான ஒரு வழியா இருக்கலாம், பரவாயில்ல. டீச்சர் தானே, 5 பிள்ளைங்க அப்பாவுக்கு வேலை போயிருச்சு, எனக்கு 10 வயசு. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அம்மா வளர்க்கறாங்க. நகை எல்லாம் வித்து ஏதோ ஒரு வீடு வாங்குறாங்க, அது கூட பேங்க்ல இருக்கு. 5 ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைச்சா போதுங்கிற நிலைமை. நான் என்னுடைய 23வது வயசுல எங்க அம்மாட்ட கேட்டேன், அந்த டைம்ல தான் கல்யாணம் ஆகிற டைம், அப்ப கேட்டேன், அம்மா காசே சம்பாதிக்காத ஒரு ஆளோட, ஆனா எங்க அப்பா எங்களுக்கு அப்படி இருந்தாருங்க, எங்க குடும்பத்துக்கு அப்படி இருந்தார் அப்பா. அப்பா அம்மாட்ட கேக்குறேன், அம்மா காசே சம்பாதிக்கிற ஒரு ஆளை எப்படிமா இவ்வளவு மரியாதையா நீ வந்து நடத்துனீங்க, ஏமா டிவோர்ஸ் பண்ணலன்னு கேட்டேன். கேட்கக்கூடாது, தப்பு. ஏமா அப்பாவை நீ வந்து விவாகரத்து பண்ணல? அம்மா சொன்னாங்க, ரொம்ப அன்பானவர் அவரு. இன்னொன்னு, எனக்கு கணவர் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், 5 பிள்ளைகளுக்கும் தகப்பன் வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என் குடும்பத்தை பிரிக்கவே இல்லைன்னு சொன்னான். அந்த வார்த்தை இருக்குல்ல, குடும்பத்தை காத்தல், தவறுகள் செய்தாலும் பிழைகள் மலிந்திருந்தாலும் இந்த குடும்பம் என்கின்ற உறவை நிறுத்தி வைக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் தான் வளமையான ஆளுமையான தலைமை குணம் நிறைந்த குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். இதை நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன். எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் பரவாயில்லை, குடும்பம் என்கின்ற ஒன்றை அப்படி பிடிச்சு வச்சுக்கோ. தாய் தந்தையரை பற்றி யாரிடமும் குறை சொல்லாதே, அவர்களிடத்தில் எந்த ஒரு ஆலோசனையும் பெறாதே. ஆனால் பொதுமக்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய கணவன் மனைவி யாரை பற்றியும் 3வது நபரிடத்தில், குழந்தைகளை பற்றி 3வது நபரிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. கம்ப்ளைண்ட் பண்ண என்ன நடக்குது தெரியுமா? நம் மீது கொண்ட அன்பினால் அவர்கள் ஆலோசனை தருவார்கள், அதில் குடும்பம் பிரிந்து போகும். அது அம்மாவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், கணவன் மனைவி நடுவில் யாருமே வரக்கூடாது, குழந்தை கூட வரக்கூடாது. இந்த அம்மா அப்பா இருக்கிறீங்கல்ல, இந்த குழந்தைகளுக்கு 3 பரிசு தர முடியும் நீங்கள். இவ்வளவு வெளிப்படையாக நான் சொல்லுகிறேன் என்றால் அதற்குள் ஒரு சூட்சுமம் மறைந்திருக்கிறது. 3 பரிசுகள் தான் நீங்கள் தர முடியும். முதல் பரிசு குழந்தைகளுக்கு தருவது. நான் சொல்லுவது யாரேனும் மன வருத்தப்படும்படியான நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் நான் அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், பொறுத்தருள்கள். ஆனா ஒழுங்கா இருக்கிற ஃபேமிலி இருக்கல, இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஃபேமிலி இருக்கல, சில நஷ்டங்கள் ஏற்படாத ஃபேமிலி இருக்கல, அவங்களுக்கு சொல்றேன், இந்த குழந்தைகளுக்கு தாய் தந்தையர் கொடுக்கின்ற முதல் பரிசு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருப்பதுதான். அதை விட பெரிய பரிசை நீங்கள் குழந்தைகளுக்கு தர முடியாது. அவங்களுக்கு முன்னாக கோபமாக பேசி, அவர்களுக்கு முன்னாலும் நீங்கள் ஒற்றுமையாக இல்லை என்பதனை காட்டி விடுவது போல ஒரு பயங்கரமான, பயமான, பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஒரு குழந்தைக்கு கிடையாது. ஒரு குழந்தையாக இருந்து நான் அதை அனுபவித்து சொல்கிறேன். 2வது, நீங்க 2 பேரும் உடல்நிலையை பார்த்துக்கோங்க, உயிரோட இருங்க தயவு செஞ்சு. இழந்தவர்களுக்கு தான் தெரியும், அப்பாவோ அம்மாவோ இல்லாத குழந்தைகளுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வலி என்று. இயற்கையாக நஷ்டம் வந்தால் அது வேறு. நீங்களாக தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு, உங்கள் கவனம் இல்லாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு உங்கள் உடலையோ உங்கள் உயிரையோ பறி கொடுத்து விடாதீர்கள். இது நான் குழந்தைகள் சார்பாக கேட்டுக்கொள்வது. வார்த்தைகள் என்னிலிருந்து வரவில்லை, யாரோ ஒருவர் தான், இறைவன் தான் அதை செலுத்துகிறார். 2 மரத்தை சொல்ற குழந்தைகளை, 2 மரம், பி அவேர் அண்ட் ஸ்டே அலர்ட். 2 மரத்தை சொல்றேன். ஒரு மரம் சந்தன மரம். இந்த சந்தன மரம் இருக்குல்ல, நீ எல்லாம் சந்தன மரம் தான். அது முக்கியமா இந்த வயதுல இருக்கிறதெல்லாம் சந்தன மரம் தான். ஏன் தெரியுமா? இந்த வயதுதான் தீமை இருக்குல்ல கெட்டதற்கு அப்படி வசீகரிக்கும். கிட்ட வரும் இவங்க எல்லாருக்கிட்டே கேட்டு பாருங்க, இந்த வயதில் தான் சில தவறுகள் நடந்திருக்கும், இதை யார் காப்பாற்றிக் கொள்கிறீர்களோ அவர்கள். அப்பா சொல்வார், தாரீக் நே மாசி கே ஓ தௌர் பி தேகே லம்ஹோ நே கதா கி தி சதியோ நே சஜா பாயி. என்ன அர்த்தம் தெரியுமா? காலம் என்கின்ற அந்த கேலண்டர் இருக்குல்ல, அது சில ரகசியங்களை பொத்தி வைத்திருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. யுகங்களுக்கு கிடைக்கும் நீ செய்கின்ற ஒரு ஒரு வினாடி தண்டனை. நான் திரும்ப சொல்லுகிறேன், நாம் ஏதேனும் தவறு செய்தால் அந்த தவறுகளை பெரியவர்கள் மன்னிப்பார்கள், ஆனால் ஒருபோதும் அந்த தவறு நம்மை மன்னிப்பதில்லை. தவறு நம்மை பின்பற்றும், தவறு நம்மை தொடரும். அது இல்லாமல் இருப்பதற்காக உங்களுக்கு நான் ஒரு கவனமான விஷயத்தை சொல்லுகிறேன். சந்தன மரம் இருக்குல்ல, அது பாம்புகளால் சூழப்பட்டிருக்கும். ஹிந்தியில தோஹா அப்படின்ட்டு ரெண்டு ரெண்டு வரி எழுதுவான் கபீர். அந்த இரண்டு வரி கவிதைகளில் என் ஆள் மனதை வசீகரித்த ஒரு இரண்டு வரியை உங்களுக்கு நான் விதையாக கொடுத்து விட்டு போகிறேன். முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என் குழந்தைகளை. சந்தன மரம் இருக்குல்ல, பாம்புகளால் சுத்தப்பட்டிருக்கும். இருந்தாலும் சந்தனத்தை நெற்றியில் பூசுகிறோம், கழுத்தில் பூசுகிறோம், நெஞ்சில் பூசுகிறோம், கடவுளின் பாதத்தில் வைக்கிறோம். சந்தனம் உயர்ந்தது. பாம்புகளால் சூழப்பட்ட சந்தனம் எப்படி உயர்ந்ததாயினது? ஒரு ரகசியம்தான், நன்மை எங்கே இருக்கிறதோ நன்மையை விட தீமைதான் வசீகரிக்கப்படும். ஏய், அந்த பொண்ணு 15 வயசுல என்ன அழகா இருக்கா பாரு. 15 வயசுல குரங்கு பன்னி நாய் எல்லாமே அழகா தான் இருக்கும், எல்லாமே அழகா தான் இருக்கும். இந்த அழகை சுமந்து கொண்டு அலையாது, அதை அழகு செய்ய வேண்டும் என்று நினைக்காது. அது இயற்கையாகவே அழகான வயதுதான், அதை பாதுகாத்துக்கொள். பாம்புகளால் சூழப்பட்டாலும் ஒருபோதும் சந்தன மரம் அந்த பாம்புகளின் விஷத்தை உள்ளே எடுத்துக் கொள்வதே இல்லை. பாம்புகளின் விஷத்தால் சந்தன மரம் பாதிப்படைவதே இல்லை. அதான் சந்தன மரத்தின் உயர்ச்சி. உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் போதையாக இருப்பார்கள், உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் தவறான நடவடிக்கையில் இருப்பார்கள், உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் பணத்தை போட்டு பெரிய பெரிய கேட்ஜெட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் பணத்தை கையில் வைத்திருப்பார்கள். காலையில போட்டிருக்கக்கூடிய செருப்பு கூட அவ்வளவு உயர்ந்ததா இருக்கும், கையில் வச்சிருக்கக்கூடிய சாப்பாடு கூட அந்த அளவுக்கு உயர்ந்ததா இருக்கும். ஆனால் அது எல்லாம் உன்னை வசீகரிக்க கூடாது. ஏனென்றால் அதனால் நீ எந்த தவறையும் இழைத்து விடக்கூடாது என்பதில் கவனம் வை. என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு, 15 வயசுலங்க எனக்கு தெரியாதுங்க, ஏதாவது ஒரு பொருள் பார்த்தா ஆசையா இருக்கும், என்ன செய்யறது அந்த வயசு. ஒரே வார்த்தை தான், இங்க வந்து உட்காந்துச்சு இந்த வார்த்தை, என் பேக் கார்ல தான் இருக்கு, என் கார் தான். அந்த பேக்ல இருக்கிற பணத்துல நான் இப்படி பார்த்தேன்னா எந்த பொருளையும் வாங்குவேன், உழைப்பினால் வந்த பணம். ஒரு விஷயம் சொல்லவா, எங்க அம்மா எனக்கு சொன்னது, திருடாதே பாப்பா, திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இதற்கு மறந்து விடாதே, திருடாதே. என்ன வார்த்தை தெரியுமா அது? எனக்கு நானே செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒழுக்கம். ஒழுக்கம் வேற எதுவுமே கிடையாது குழந்தைகளே. தொடர்ந்து ஒழுகுவது, சொட்டிட்டே இருந்தா அது சொட்டுதுன்னு பாங்க, தொடர்ந்து சொட்டுச்சுன்னா அதுக்கு ஒழுக்கம்னு பேரு. இல்ல, ரெண்டு வகை இருக்கு, தீ ஒழுக்கம் இருக்கு, நல்லொழுக்கம். எதை நீ தொடர்ந்து ஒழுகுகிறாயோ அது ஒன்னு ஒழுக்கம். நல்லதை ஒழுகு.
6: சிலது இருக்கும் நம்ம கிளாஸ்லயே இருக்கும், ஒரு புளி மூட்டை இருக்கும் பக்கத்துல, ஏய் வா இந்த கிளாஸ் வந்து இப்போ பிடிஏ பீரியட் போய் விளையாடலாம், ஏய் சும்மா அங்கே உட்கார், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கலாம். அது ஒண்ணு உட்காந்துட்டு இருக்கோம், அது அப்படியே வரும், தொடர்ந்து வரும். நீங்க எல்லாருமே 2010 போனாப்பா, 2008 9 அப்பெல்லாம் இந்த நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம், உங்களை எல்லாரும் இப்போ ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஜெட்ஜி ஜெட் ஜெட் ஜென்சி ஜென்சின்னு. நிறைய பேர் உங்களை அப்படித்தான் வேட்டையாடுகிறார்கள். ஓ ஜென்சி என்னிடத்தில், ஓ என்னையா, நானும் தான் ஜென்சி எக்ஸ், இந்த இங்கே உட்காந்துருக்கிறவங்களாம் ஜெனரேஷன் எக்ஸ், ஜெனரேஷன் ஒய்ன்னு ஒன்று இருக்குது பாவம், நடுவில் மாட்டிக்கிட்டு 90 kids சொல்லுவாங்க. அதை நான் சொல்லுவேன், அதை 90 born சொல்லு, என்னத்துக்கு கிட்ஸ்ன்னு சொல்கிறேன்னு சொல்லுவேன். யாருமே இங்கே கிட்ஸ் கிடையாது, நீங்கள் எல்லாருமே வந்து யூத். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ரொம்ப பெரிய இடத்துல அப்படி எல்லாரும் கொண்டாடுற இடத்துல எல்லாம் இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. 2012 பிறந்தது வந்துருச்சு, ஜெனரேஷன் ஆல்பா வந்துருச்சுங்க, அதுங்க இப்ப 8th standardல இருக்கும். அடுத்து வந்துருச்சு 2025, ஜனவரியில பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா. நான் எப்பொழுதோ படித்தேன், நம் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சொல் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் மறைந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழத் தொடங்கும். ஆனால் சிக்கல் என்ன தெரியுமா? இந்த முன்னால் உட்கார்ந்து இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு சொல்றேன். பிரச்சனை என்ன தெரியுமா? துயரம் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையை மாற்றி போடுவதற்கான அந்த ஒற்றை சொல் நம்மை வந்து சேரும் அந்த வினாடியில் கவனம் சிதறும். ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த மேடை இருக்கா? யாராவது ஒருத்தங்க வந்து மேடையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமானார் காதல ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு, அவருடைய முகம் சீரியஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் இங்க கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிறேன் மைக் போட்டு, அதுல இருக்க அது கவனம். அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு இருப்போம், என்ன சொல்லி இருப்பார் சார் மூஞ்சி இவ்வளவு சீரியஸ் ஆகுது. நாம சாவர வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்றது தெரிய போறது இல்லை. ஆனா இங்க மைக்க போட்டு நான் கத்திக்கிட்டு இருக்கேன், அது எல்லாருக்கும் போய் சேரும். யாருடைய பேச்சை எங்கே எந்த வினாடியில் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் என் குழந்தைகளே மிக மிக மிக கவனமாக இருங்கள். நான் இந்த நிர்வாகத்திற்கு ஒரு வார்த்தை கேட்கிறேன், இந்த ஆசிரியர்களுக்கும் கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லிடுங்க. நான் பேச்ச இன்னும் தொடங்கல, நான் பேச்ச நான் சும்மா மேல எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், சும்மா விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, மாசம் மாசம் இவங்க ரிப்போர்ட் கார்டு கொடுக்கறாங்களாப்பா? கொடுக்கறாங்களா? அதுக்கு அந்த ஷீட்க்கு மேல ஒரு வார்த்தை எழுதிருக்கோம், என்னப்பா எழுதிருக்கு? வெரி குட். பல இடங்கள்ல மாத்திட்டாங்க, மார்க் ஷீட் ரிப்போர்ட் கார்டுன்னு மாத்தினாங்க. இந்த ஸ்கூல் மட்டும் அதை மாத்தாம அப்படியே வச்சிருக்கு, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய மார்க் லிஸ்ட் என்பது இட்ஸ் நாட் அ ரேங்க் கார்டு, இட்ஸ் நாட் அ ரிப்போர்ட் கார்டு, இட் இஸ் அ ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். நான் 10th ஸ்டாண்டர்ட்ல 58% தான். ப்ரோக்ரஸ் என்ன தெரியுமா? யூனிவர்சிட்டியில யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான். ப்ரோக்ரஸ் ஜாயின் பண்ணது ஒரு ஸ்கூல்ல பிடி டீச்சரா 3 மாசம். இன்னைக்கு இருக்கிறது உலக தமிழ் சங்கம் மதுரையின் தமிழ்நாடு அரசு நிறுவனத்தின் துணை தலைவர் இயக்குனர். ப்ரோக்ரஸ், ஷோ ப்ரோக்ரஸ், தட் இஸ் கால் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். சரியா? இந்த 98 மார்க் வாங்குறவளை பார்த்து பயப்படாத. சாரி டு சே சார், நான் இதை ஊர் ஊரா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இந்த 1st மார்க் வாங்குறவங்களை பார்த்தா மட்டும் எனக்கு ஆவறது இல்லை சார். நீ கை தட்டாத, ஏன்னா கை தட்டினதெல்லாம் 1st மார்க் கிடையாது. நீ காட்டி கொடுக்காத உன்னை நீயே, நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். இங்க பாரு, இந்த 1st மார்க் வாங்குற பிள்ளைகளை பார்த்தா டீச்சருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுல என்ன இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா? 98 வாங்கிக்கிட்டு ஒண்ணுங்க அழுவுதுங்க. 98 என்கிட்ட வருது, மிஸ் என்ன 7 மார்க் குவெஸ்டின்க்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ், போட்டுக்கோ நீ. அந்த 2 மார்க் ஒழுங்கா எழுதலன்னு தானே குறைச்சிருக்கிறேன். இது அழுவுதா? இன்னொன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த சிரிச்சிட்டு இருக்கிறத இந்த 98 அழுதுட்டு இருக்குது, இந்த சிரிச்சிட்டு இருக்கிறது 98 கிட்ட கேக்குது, எதுக்கு அழுகுற? இப்ப என்ன நடந்துச்சுன்னு அழுகுற. எங்க அப்பா திட்டுவார் 2 மார்க், சி லூசு. 2 மார்க் எங்கன்னு தானே கேட்பாரு உங்க அப்பா? ஆமா, கேட்டு அடிப்பாரு. என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அது மொத்தமே 2 மார்க் தான் சார் வாங்கியிருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் ஏன் தெரியுமா பேசுறேன் உங்ககிட்ட எல்லாம், 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கவும் கூடாது, 98 மார்க் வாங்கிட்டு அழவும் கூடாது, தான் ரகசியமே. உன்னை நீயே பலப்படுத்திக்கிட்டே போ. இந்த எத்தனை பேருக்கு 1st மார்க் வாங்கணும் இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டு போயிருவேன், 30 செகண்ட்ல சொல்லி கொடுத்துட்டு போயிருவேன், எனக்கு அந்த டாக்டிக்ஸ் தெரியும். எத்தனை மார்க், எத்தனை பிள்ளைங்க 1st மார்க் வாங்கணும்னு நினைக்கிறேன்? 1st மார்க் வாங்கணும். சரி, அப்படியே இரு. இது இது வந்து ஒருவேளை நான் கேட்கிற கேள்வி வித்தியாசமா இருந்ததுன்னா நிறைய பேர் அதுக்கு கை தூக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் பதில். எத்தனை பேர் 1st மார்க் வாங்குறவன ஜெயிக்கணும்? 1st மார்க் வாங்குறவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு இதோ சொல்லித்தரேன், 10 செகண்ட்ல. இதுங்க 1st மார்க்கும் வாங்கணும், 1st மார்க் வாங்குறவங்களையும் ஜெயிக்கணும். பொண்ணுங்க
7: பாய்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வாங்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள ஜெயிக்கணும். ஹேட்ஸ் ஆஃப் யூ பாய்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை ஜெயிக்கிறது சொல்லவா, ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான், குட்டியூண்டு ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு அம்மா பேச்சை கேட்டுக்கோ, உன் வயதில் எனக்கு மகன் இருக்கிறான். சின்ன ஸ்ட்ராட்டஜி, ஒன்றும் இல்லை. இந்த துணி தட்டு வாங்கும்ல, அது நம்ம கூடயே தான் இருக்கும், நம்மளை ரொம்ப ஜாலியாக வச்சுருக்கோம், அதுவும் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அது படிச்சிடும், படித்ததை மட்டும் நம்மக்கிட்ட சொல்லாது, சரியா? அது எங் நம்மக்கிட்ட இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லும், அதுதான் டேஞ்சரு. ஹே, படிச்சிட்டியா என்ன நம்ம கிட்ட கேட்கும். படிக்கல, நீ ஒண்ணுமே படிக்கலப்பா. ஒண்ணுமே படிக்காம நீ பாஸ் மார்க் வாங்கிறியா? ஒண்ணுமே படிக்காம நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறியா? அவளை எப்படி ஜெயிக்கிறன்னு சொல்லி தர மனசுல வச்சுக்கோ. இன்னைக்கு நான் சொல்றது வரலாறு, அப்படி பிடிச்சி வச்சிருக்கணும் வார்த்தைய. பாரு என்ன செய், 98 மார்க் வாங்குற அந்த பொண்ணை வந்து இந்த கிளாஸ்ல இந்த டீச்சர்ஸ் எல்லாம், பொண்ணு பையன் யார் வாங்குறாங்களோ, ஐயோ இந்த டீச்சர்ஸ்னுடைய தொல்லை. நல்ல டீச்சராக இருந்தால் எப்படி தெரியுமா சார் கொடுப்பாங்க மார்க், இதை பேப்பரை? ரொம்ப நல்ல டீச்சர் ஒரு மாதிரி கொடுப்பாங்க, நல்ல டீச்சர் ஒரு மாதிரி கொடுப்பாங்க. மகேஷ், ராஜேஸ்வரி, சுமிதா இப்படி கொடுப்பாங்க, ரொம்ப நல்ல டீச்சர்ல. மகேஷ் 42, ராஜேஸ்வரி 61, சுமிதா 18, இப்படி கொடுப்பாங்க. அவமானமாக இருக்கும்ல இந்த 98 வாங்குறவங்கள. All class clap. அது வாங்கிக்கிட்டு திமிர் பிடிச்சது, வாங்கிக்கிட்டு கிளாப் தான் பண்ணியாச்சு. உட்காரேன், உட்காராது, யார் கிளாப் பண்ணலயோ அவங்களை பார்க்கும். நான் நல்ல க்ளோஸ் அப்ல அதை பார்த்து வச்சுக்கிட்டேன், குழந்தைகளை 10th கிளாஸ்ல பார்த்து வச்சுக்கிட்டேன். எப்படி ஜெயிச்சம்பர்? நான் ஜெயிச்சதுக்கான சூச்சனை, அதான் சுமாரா படிக்கிற பொண்ணு, ரொம்பலாம் படிக்கிற பொண்ணு இல்லை, ரொம்ப அவரேஜ் கேர்ள். ஆனால் இன்னைக்கு சில விஷயங்களை சாதிச்சிருக்கேன்னா, ஆட்டிடியூட் அண்ட் மென்டல் ஸ்டெபிலிட்டி அண்ட் அசார் சொன்னார்ல அந்த டிசிப்ளின், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்சர்வேஷன், கவனம், கவனத்தை சிதறடிக்கிறது இல்லை. புள்ளி வச்சிட்டோம்னா கரெக்டாக போகிறது. ஒன்றும் நீ என்ன பண்ணு, உன் பேப்பரை பாரு, எவ்வளோ மார்க் வாங்கியிருப்ப, சும்மா லீஸ்டாக சொல். 22, 22 வச்சுக்கலாமா வேணாமா? ஒருத்தன் சொல்றான் கரெக்டா சொன்னீங்க, 28 22 என்னவா, 22 என்ன பண்ண, அடுத்த நாள் எக்ஸாம் எழுதும் பொழுது இவங்க தான் டெய்லி வைக்கிறாங்களே டெஸ்ட், நமக்கு என்ன? அடுத்த நாள் 24 வாங்க, பாஸ் பண்ணிடாத, 24 வாங்க, 2 marks, just a little more bend is yoga, அவ்வளவுதான், little more bend. பாரு 2 mark அதிகமா வாங்க. அப்புறமா என்ன பண்ண, அடுத்த நாள் என்ன பண்ண, அடுத்த டெஸ்ட்டுக்கு அதில் 2 mark வாங்க, 26 ஃபெயில் தான் பரவாயில்ல. அடுத்து என்ன பண்ண, 28 வாங்க. அடுத்தது என்ன பண்ண, 30 ஃபெயில் தான். ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பொண்ணை பாரு, அது 92 வாங்கியிருக்கோம். ஆனால் அதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு. நான் ஜெயிக்கிற பொண்ணு, நான் சொல்லவா, 98 92 அவள் தோக்குறா, 22 நீ ஜெயிக்கிற, ஜெயிக்கிறது இப்படி தான். நீங்கள் எதை மிக மிக மும்முரமாக தேடுகிறீர்களோ அது உங்களை தேடும் என் பிள்ளைகளே. இத்தகைய நிகழ்ச்சிகளில் பேசுவதில் எனக்கு இருக்கக்கூடிய சங்கடம் என்ன தெரியுமா? யாருக்கு பேசுறது? மாணவர்களுக்கு பேசுறதா? மாணவர்களை விட 3 மடங்கு அதிகமாக வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பேசுறதா, இல்ல நிர்வாகிகளுக்கு பேசுறதா, இல்ல ஆசிரியர்களுக்கு பேசுறதா? ஒருத்தருக்கு பேசினா இன்னொருத்தருக்கு ஆகாதுங்கிறது எனக்கு சமீப காலமா தெரிஞ்ச ஒரு விஷயமா வேற ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு சார்பா பேசினா இன்னொருத்தருக்கு ஆகிறதே இல்லை சார். யாருக்கு பேசுறது? இந்த மக்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல பெற்றோர்கள், உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த நான் சொல்றேன், நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால சொல்றேன். இந்த மாதிரியான ஆண்டு விழாக்கள்ல எங்களை மாதிரியான பேச்சாளர்களை கூப்பிட்டீங்கன்னா நாங்க ரொம்ப ஜாலி ஆயிருவோம். ஏன்னா மொத்தமா இப்படி கிடைக்கவே மாட்டீங்க எங்கேயுமே. அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வேறு சூழல், என்னை போன்றவர்களுக்கு இப்படி மொத்தமா சிக்கவே மாட்டாங்க சார். ஆனா கொஞ்ச நாள் பேசினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, இதுங்க நம்ம பேச்சை கேட்கறதுக்காக வந்த கூட்டம் இல்லை, அது குழந்தைகளுடைய டான்ஸ் பாக்குறதுக்கும் அவங்க பரிசு வாங்கறத கேட்டு ரசிக்கிறதுக்கு மாமா வந்து கூட்டம். மாணவர்கள் கைத்தட்டுறாங்களே தவிர யார பத்தி நான் பேசுறேனோ அவங்க கைத்தட்டாத பார்க்கும் போது இல்ல இல்ல நீ பேசு உன் பேச்சையும் கேட்கத்தான் வந்திருக்கோம் என்று சொல்வது போல் இருக்கிறது என்பதற்காக ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் உங்களுக்காக பேசலாம் என்று நினைக்கிறேன். மாணவ கண்மணிகளே, என் பேச்சு என்பது தூண்டில் தான். நான் சமீபத்துல நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னல, அதுக்கு முன்னாலேயே நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம், நான் ஹியூஸ்டன் மாநகரத்துக்கு போன போது அங்க வந்து நாசா போனேன். நாசா வந்து இந்த உலகத்திலேயே அது பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞான களம், பல இடங்கள்ல இருக்கு நாசா. நாசாக்கு போயிட்டு ஒரு வரலாறை தெரிந்து கொண்டேன். என்னன்னு கேட்டா, இந்த நிலா இருக்குல்ல, நிலாவுக்கு ஃபர்ஸ்ட் போனது யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். உனக்கு வரலாறு தெரியுமா? நாசா போய் இறங்குச்சா? இதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டு போ வீட்டுல, மற்றவங்களுக்கு விஷயங்கள் தெரிந்திருக்கலாம். குழந்தைகள் கவனம், நாசால போய் அந்த விண்கலம் இறங்கிய பொழுது உள்ள 5 பேர் இருந்தாங்க. எட்வின் சி ஆல்ட்ரின் என்பவன் தான் கேப்டன். கேப்டனுக்கு பேரு எட்வின் சி ஆல்ட்ரின். அவன் 13 வருஷமா ஸ்பேஸ்ல பயிற்சி கொண்டவன். போய் லேண்ட் ஆயிடுச்சு விண்கலம். விண்கலம் லேண்ட் ஆன உடனே கதவு திறக்கப்பட்டது. பின்னால 5 பேர் 4 பேர் நிக்கிறாங்க, அதுல ஒருத்தர் நீல் ஆம்ஸ்ட்ராங். முதல் வாய்ப்பு யாருக்கு அளிக்கப்பட்டது என்றால் எட்வின் சி ஆல்ட்ரின்க்கு அளிக்கப்பட்டது. நவ யூ கேன், யூ ஷால் பாஸ் அண்ட் டச் தி கிரவுண்ட் ஆஃப் மூன். ஆனா வந்துருச்சு, இவன் நிக்கிறான். இவ்வளவுதான் என்ன யோசிச்சான் தெரியுமா? உண்மையாவே இது குதிச்சா உள்ள போயிருவோமா, இந்த கேஸ் போதுமா, இங்க கிராவிட்டி இல்லைன்னு நான் பார்த்திருக்கேனே, இது எப்படி ஆகும்? இவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் வந்துருச்சு. நவ த நெக்ஸ்ட் பர்சன் ஷால் பாஸ். பின்னால இருந்தா நீல் ஆம்ஸ்ட்ராங் டக்குன்னு கால் வச்சுட்டான் எடுத்து. அவன் யார்னா, அவன் ஒரு சீமேன், ஆழ் கடலிலே அவன் குதித்து பயிற்சி பெற்றவன். யார் தெரியுமா ஜெயிக்கிறார்கள்? சும்மா எழுதி படிக்கிறீங்கல்ல, அவங்க எல்லாம் ஜெயிக்கிறது இல்ல. யார் மிகச்சரியாக அதை பற்றி பயிற்சி எடுத்து இருக்கிறீர்களோ அவர்கள் தான். இந்த பயிற்சி இருக்குல்ல, ஆழ்கடல் பயிற்சி வேறு, ஆர்டிபிஷியல் பயிற்சி வேறு. வாய்ப்பு வருகின்ற பொழுதே

என்ன விஷயங்கள் அப்படியே தொகுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, இன்னும் சிறப்பான வைபான பாடல்கள் எல்லாமே இந்த இரண்டு மணித்தியாலத்துல உங்களுக்காக நேயர்களுக்காக வரப்போகுது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லட்டுமா, இந்த இரண்டு மணித்தியாலங்களும் நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச பாடு, எனக்கு இந்த பாட்டு தான் நிஷா ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த பாட்டை நீங்க தரணும் அப்படின்னு கால் பண்ணி கேட்டீங்கன்னா அந்த பாடல தரதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க மான்ட்ரியல்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும்னா 514-584-1029 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. நீங்க டொரண்டோல இருந்து அழைப்பினை ஏற்படுத்துறீங்கன்னா 416-584-1029 என்கிற தொலைபேசி இலக்கத்தினூடாக இணைந்து கொள்ளலாம். இப்போ தமிழ் சினிமா உலகத்துல தமிழ்நாட்டுல அதிகமாக பேசப்படும் விஷயம், தமிழக முதல்வராக எப்போ தளபதி விஜய் அவர்கள் பதவியேற்பாரு அப்படின்றதான். இப்படி ஆளுநர் மூலமாக இந்த அனுமதி வழங்கப்படாமல் இருந்த காரணத்தினால, இப்போ வழங்கப்பட்டுருச்சு, இந்த இருந்த காரணத்தினால தமிழ் திரையுலகத்தினர், தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருமே வந்து இது தொடர்பாக விசனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ அந்த வரிசையில உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுமே ஒரு விஷயம் தெரிவிச்சிருந்தாரு. இப்போ அடுத்ததாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுமே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஆளுநர் இந்த செயல் அருவருக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது, இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, அரசியல் அமைப்புக்கு முரணான ஒன்றாக இது இருக்கும், நமக்குள்ள எனக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் இடையில கருத்து முரண்பாடுகள் எல்லாம் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஆனாலும் விஜய்க்கு மக்களினுடைய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, எனவே சட்டமன்றத்துல தனது உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள அவருக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அனுமதி வழங்கப்பட்டு விட்டது, எதிர்பார்க்கலாம். முதல்வர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் என்னெல்லாம் செய்ய போறார் அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக இசை கொண்டாட்டத்துல வரதுக்கு தயாரா இருக்குது. சிறப்பான பாடல்கள் வரப்போகுது. நீங்க என்ன செய்யணும், அழைப்பினை ஏற்படுத்திட்டு ஐத்தமிழகமோடு இணைந்திருங்க. இப்ப நம்ம பாட்டு கேட்போம்.

இந்த பாடல எல்லாரும் கேட்டு ஃபுல் எனர்ஜெட்டிக்கா அப்படி வேலை செய்து கொண்டே ஐத்தமிழ் எஃப்எம்னுடைய இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பீங்க. ஒழுது பாடல் வித்யாசாகரின் இசையில் கில்லி திரைப்படத்திற்காக திப்பு அவர்கள் பாடியிருந்தார் அந்த பாடலை. இப்போ தமிழ் சினிமா மட்டுமில்ல, தென்னிந்திய சினிமாவில் வந்து நிறைய திரைப்படங்கள் இந்த பான் இண்டியா அப்படின்ற பெயர்ல தான் உருவாக்குது. அப்படி பான் இண்டியா திரைப்படமாக உருவாயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் பெட்டி அப்படின்ற திரைப்படம். இந்த பெட்டி திரைப்படத்தில் கதாநாயகனாக ராம் சரண் தேஜ் அவர்கள் நடிச்சிருக்கிறார். இவர் நடிகர் சிரஞ்சீவி அவர்களுடைய மகன். இவரும் ஒரு மிகப்பெரிய ஸ்டார், தெலுங்கு சினிமாவுடைய ஸ்டார். இப்போ அவர் அதற்கு பிறகு மாவீரன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சார் ராஜமௌலி அவர்களுடைய இயக்கத்துல. அந்த திரைப்படம் மிகப்பெரும் ஹிட்டாக மாறியது, டப்பிங் செய்து வெளியிடப்பட்டு மிகப்பெரிய ஹிட்டாக மாறியது. அதுக்கு பிறகு ராஜமௌலி அவர்கள் இந்த பாகுபலி, பாகுபலி 2 இதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஆஸ்கர் வரைக்கும் இந்திய சினிமாவை கொண்டு போன ஒரு திரைப்படமாக அமைந்த RRR ரத்தம் ரணம் ரௌத்ரம், அந்த திரைப்படத்துல ராம்சரண் தேஜ் வந்து நடிச்சிருந்தாரு. அந்த அவருடைய நடிப்பு, டான்ஸ், இது எல்லாமே பெரிதும் பேசப்பட்டது. அதற்கு பிறகு ராம்சரண் தேஜ் என்ன படம் நடிக்கிறார் அப்படின்னா சங்கரோட இயக்கத்துல ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அந்த படமும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு கொஞ்சம் கை நழுவி விடப்பட்டது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்ததான் அவர் நடிக்கக்கூடிய இந்த திரைப்படம் தான் பெட்டி அப்படின்ற திரைப்படம். இந்த திரைப்படத்துல அவரோடு ஜோடியாக நடிக்கிறாங்க நடிகை ஸ்ரீதேவி அவர்களுடைய மகள் ஜான்வி கபூர். ஜான்வி கபூர் உண்மையா சொல்லணும்னா சிரஞ்சீவி மற்றும் ஸ்ரீதேவி ஜோடி தெலுங்கு சினிமாவில் ஒரு பிரபல்யமான ஜோடி. அந்த மாதிரி இந்த ராம் சரண் ஜான்வி ஜோடி எப்படியாக அமையும் அப்படின்னு எல்லோரும் ஆவலாக இருக்கும்பொழுது இந்த திரைப்படத்தினுடைய இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான் இசை பியூல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இசை பியூல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில இந்த திரைப்படத்துல பாடல்கள் எல்லாமே அமைந்திருக்குது. இப்போ இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பு பணிகள், அதாவது படத்தினுடைய ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு இப்போ எடிட்டிங் பணியும் நிறைவு செய்யப்பட்டிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வெளியாக இருக்கிறது அப்படின்ற அறிவிப்பையுமே வெளியிட்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் பெந்தி திரைப்படம் ராம் சரண் தேஜ் அவர்களுடைய எப்படி சிக்னேச்சர் திரைப்படமாக மாறுதா இல்லையா அப்படின்றது. இதுல இசை பியூல் அவர்களுடைய இசை எப்படியானதாக இருக்கு அப்படின்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ சாம்பிளுக்கு அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு கேட்போம்.

0: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். மாண்ட்ரியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10ஆம் தேதி வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கை எல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
1: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
5: நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
3: வாங்கினது இந்த பிரீமியம் குவாலிட்டியில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
5: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
6: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
7: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
6: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
7: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
6: அம்மாவின் கைமணம் மாறா அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581. செவிகளுக்கு இனிய விருந்தாய் ஐ தமிழ் FM மூன்றியலில் 102.9 அலைவரிசையில்.

0: ஒழித்து பாடல் மூத்த திரைப்படத்திற்காக இசை பியூலனி செயல்மானோ மற்றும் சுஜாதா பாடியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது 11:30.
1: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும்
2: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமல் மொபைல் ஆப்,
1: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமல் ரேடியோ மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு.
3: தமிழின் பெருமைகளோடு மாண்ட்ரியலில் ஐ தமிழ் எஃப்எம்.

102.9 அலைகள் இணைந்திருக்கிறீங்க. ஆய் தமிழ் எஃப்எம் வழங்கும் இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு தமிழ் சினிமாவில் நிறைய விஷயம்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க. அதுல வந்து பெரும் நடிகர்களுடைய பிரபல்யமான ஸ்டார் நடிகர்களுடைய திரைப்படங்கள்லாம் அடுத்தடுத்துதான் வாரதுக்கு தயாராகவே இருக்குது. அந்த வரிசையில ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய இயக்கத்துல சூர்யா, த்ரிஷா, இன்னும் பலர் நடிப்புல வெளியாக போற திரைப்படம் தான் கருப்பு. இந்த திரைப்படத்துக்கு இளம் இசையமைப்பாளர், இளம் இசையமைப்பாளர்னு சொல்லலாம், அவ்வளோ சின்ன பையன் அவரு. சாய் அபயங்கரோட இசையில இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே சமீபத்தில் வெளியிடப்பட்டிருந்தது. இதுல பாதி பாடல்கள் சூப்பரா இருக்குது, என்னப்பா பாட்டி இப்படி இருக்கு அப்படின்னு மிக்ஸ்டான விமர்சனங்கள் எல்லா பக்கத்துல இருந்தும் வர, இருந்தாலும் இந்த பாடல்கள்லாம் ட்ரெண்ட்ல தான் இருக்குது, மீம்ஸா வந்தாலும் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த திரைப்படத்துல பாடல்களும் சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திரைப்படம் இந்த மாதம் 14ஆம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில இந்த திரைப்படத்தினுடைய திரை முன்னோட்டம் ட்ரெய்லரை இன்னும் வெளியிடலையே அப்படின்னு சொல்லி சூர்யாவினுடைய ரசிகர்கள் எதிர்பார்ப்போட இருப்பீங்க. இருந்தாலும் நாட்டில் இருக்க, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் காரணமாக நாங்கள் வந்து இப்போ உடனடியாக உங்களுக்கு ட்ரெய்லரை வெளியிடலை. இந்த அரசியல் நிலவரங்கள்லாம் கொஞ்சம் சாதாரணமான நிலைமைக்கு மாறினதுக்கு பிறகு சூர்யா ரசிகர்களுக்காகவே அந்த ட்ரெய்லர் நாங்கள் வெளியிட போகிறோம். எல்லோருமே அவளோட எதிர்பார்த்துருங்க, ட்ரெய்லர் நான் பார்த்துட்டேன், ட்ரெய்லர் சிறப்பாக இருக்கு, தரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி இப்போ ஒரு சூப்பரான வீடியோவை போட்டு ரசிகர்களை மறுபடியும் ரசிகர்களுக்கு மத்தியில் ஆர்வத்தை கிளப்பி இருக்கிறாரு. அதனால ரசிகர்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, திரைமுன்னோட்டத்தை படம் வந்த முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல தான், போதும் தான். ஏன்னா அப்பதான் படத்தை வந்து பார்க்கலாம். படமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திரை முன்னோட்டத்தை விட்டு என்ன பண்றது அப்படின்னு ரசிகர்களும் ஒரு பக்கம் கமெண்ட் செய்யும் பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை இப்போ நீங்க தெரிஞ்சுக்கொண்டிருப்பீங்க. நீங்களும் ஒரு சூர்யா ரசிகரா இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வர பாடல் உங்களுக்காக தான்.

0: உன்னை நினைத்து திரைப்படத்துக்காக ஒரு பாடல் கேட்டாச்சு. மகாதேவி சிவம், மகாதேவி மகாதேவி பாட்டு பாட ஆரம்பிச்சீங்களா? மூணு வயசுலவா?
1: ஆமா, மூணு வயசுல அப்படியே ஹம் பண்ணி ஹம் பண்ணி என்ன அம்மா பாடிட்டு இருப்பாங்க, அத கேட்டு கேட்டு அப்படியே சொல்லிட்டு இருப்பேன். ஒரு அஞ்சு வயசுல பாட்டு அம்மா கிட்ட கேட்டு ராதையின் முதல்ல கேட்டது அலைபாய் தே கண்ணா பாட்டு. அது பாட்டு வந்து ராதையின் நெஞ்சமே நானா கேட்டு கேட்டு அம்மா கிட்ட கேட்டு கேட்டு படிக்க ஆரம்பிச்சது. ஒரு அஞ்சு ஆறு வயசுல இருந்தே அப்படி பாட ஆரம்பிச்சது.
0: அஞ்சு ஆறு வயசுல இருந்தே? சரி, ஓகே. உங்களுக்கு வந்து இப்போ பிடித்த பாடகர், நீங்க வளர்ந்து வளர்ந்த காலத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடகர்னு இருப்பாங்க இல்லையா?
1: பாடகர்களா? எல்லாருமே எனக்கு பிடிச்ச பாடகர்கள் தான்.
0: சரி, பெண் குரல்ல எந்த குரல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாடகர்கள்ல?
1: அது அப்படி சொல்ல முடியாதுங்க, ஏன்னா ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். எல்லாரோட குரலையும் ரசிச்சிருக்கேன்.
0: சரி, இப்போ வந்து காலத்துக்கு காலம் வந்து பாடகிகள் வந்துட்டே இருப்பாங்க இல்லையா? இப்போ வந்து அறுபதுகள் எழுபதுகள்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடகி யாரு? எழுபதுகள் எண்பதுகள்ல?
1: ஓ, இப்ப வராத முன்னாடி இருந்ததா?
0: முன்னாடி இருந்தவங்க.
1: முன்னாடி இருந்தது உங்களுக்கு பாடகா உள்ளவங்களை தெரியுங்களா? பால சரஸ்வதி, லீலாமா.
0: ஆமா.
1: அப்புறம் யாரு, இந்த எம் எஸ் சுப்புலட்சுமிமா, எம் எல் வசந்தகுமார்.
0: வசந்தகுமாரி
1: எல்லார் குரலும். ஆமா, எல்லார் குரலும் எனக்கு பிடிக்கும்.
0: சரி, இப்போ இருக்கவங்கல்ல, இப்போ இப்போ ஞாபகம் வரும் அவ்வளவுதானா? அடுத்த வரை பாடுவீங்க நினைச்சேன்.
1: பாடலாம். அப்புறம் பாட்டு போடுறவங்க கேக்குறவங்க என்னடா இவங்க ரொம்ப ரொம்ப அரட்டை அடிக்குதுன்னு.
0: அரட்டை அடிக்க மாட்டாங்க. என்ன, நம்ம வந்து ஐதமல் எஃப்எம்ல வந்து இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேக்குறோமா இல்லாட்டி இசை கச்சேரி கேக்குறோமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. சரி மகாதேவி, இன்னைக்கு நீங்க வந்து கட்டாயம் ஏதாவது ஒரு வித்தியாசமான தனித்துவமான ஒரு தெரிவோட தான் வந்திருப்பீங்க இசை கொண்டாட்டத்துக்கு. அப்படி என்ன தெரிவு இன்னைக்கு?
1: சரி, இன்னைக்கு தெரிவா, கண்படும் போதே கசங்கிய மேனி கைப்படும்.

0: கைப்படும் போது என்னாகும். அது பாட்டு வேடியோல எக்கோ பண்ணுதான், எனக்கு மேல பாட முடியல, எக்கோ பண்றது.
1: ஓகேவா, சூப்பரா பாடுனீங்க. இப்போ வந்து என்ன ஆகும்னு

0: பாண்டியனேது பாண்டிய நாட்டு முத்துக்கள் யார் தந்தது
1: பாட்டுக்கு
0: தொடர்ந்து
1: நீங்களும் இணைந்து கொள்ளணும் அப்படின்னா அழைப்பினை ஏற்படுத்தி ஆயுதமல்ல ஃபேமினுடைய இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. இப்போ நம்ம பாட்டு கேட்க போறோம்.

0: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். ஒன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10 வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10 மாலை 7 அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கை எல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
1: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
5: நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
3: ஈஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு?
6: மட்டும்தான் கிடைக்கும்.
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
5: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail, 514-468-7424.
7: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
8: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
7: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
8: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
7: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக்கொள்ளுங்கள்.
1: Fish Cartel, இலக்கம் 1581 Rue Gentilhon East, Montreal, Fabry Metroவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581. தமிழ் காத்தை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் FM 102.9 அலைவரிசையில்.

0: ஐத்தமிழ் எஃப்எம் செய்திகள்.
1: ஐத்தமிழ் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் என் ஷைலி பிரேம்.
0: தலைப்புச் செய்திகள்.
1: அதிநவீன ரேடார் விமானங்களை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ள மத்திய அரசு. சம்மணி சித்தப்பாதி மனித புதைகுழி அகழ்வில் சிறுவர்களுடைய 80 தொகுதிகள் மீட்பு. மெட்ரோ பேருந்து திட்டம் ஒரு தேசிய குற்றம், அரசாங்கத்தின் மீது கமனு விஜயரத்ன கடும் விமர்சனம். முதலமைச்சருக்கான பாதுகாப்பை தவேக தலைவர் விஜய்க்கு வழங்கியது யார்? அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கும் ஆளுநர். ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட தளபதியை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல்.
0: கனேடிய செய்திகள்.
1: மான்ட்ரியல் நகரின் சாலைகள் மிக மோசமான நிலையை எட்டியுள்ள நிலையில் அவற்றை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க மேயர் சொராயா மார்டினஸ் ஃபெராடா புதிய அவசர திட்டங்களை அறிவித்துள்ளார். நகரெங்கும் வாகன ஊட்டிகளை அச்சுறுத்தி வரும் சாலை குழிகளை திருத்துவதற்கு $6 மில்லியன் மேலதிக நிதியை அவர் ஒதுக்கியுள்ளார். அண்மையில் மொன்ட்ரியல் மேயரின் சொந்த வாகனம் நேட்ரோ டேம் வீதியில் இருந்து பெரும் பள்ளங்களில் சிக்கி 2 டயர்கள் வெடிக்கும் நிலை ஏற்பட்டது. இந்த அனுபவத்தை தொடர்ந்து சாலைகளின் நிலைமை மிக மோசமாக உள்ளது என்று ஒப்புக்கொண்ட மொன்ட்ரியல் மேயர் உடனடி தீர்வுகளை செயற்படுத்த உத்தரவிட்டுள்ளார். சாலைகளை கண்காணிக்கவும் பராமரிக்கவும் 2027 2 பிரத்யேக மையங்கள் அமைக்கப்படும் எனவும், இதில் நிரந்தர பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு சாலைகள் தொடர்ந்தும் கண்காணிக்கப்படும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். மொன்ட்ரியல் நகரின் பைப்லைன் எனப்படும் குழாய் திட்டங்கள் மற்றும் இயற்கை வள திட்டங்களை அனுமதித்ததில் உள்ள கால தாமதத்தை குறைத்து பணிகளை விரைவுபடுத்துவதற்கான புதிய சட்டத்திருத்தங்களை மத்திய அரசு அறிவிக்கவுள்ளது. இதன் மூலம் பெரிய அளவிலான உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அனுமதி வழங்கும் முறையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன்படி இனி ஒரு திட்டத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே ஆய்வு நடத்தப்படும் என்ற கொள்கை அமுல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பிக்கப்பட்ட 2 ஆண்டுகளுக்குள் அந்த திட்டம் குறித்த இறுதி முடிவை அரசு அறிவிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட உள்ளது. பல ஆண்டுகள் தாமதப்படுத்தப்பட்டு அனுமதி வழங்கும் முறையே தற்போது அமுலில் உள்ளது. இந்த முறையை மாற்றி 2 ஆண்டுகளுக்குள் திட்டங்களுக்கான பணிகளை தொடங்க வழிவகை செய்யப்படும் என மத்திய அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. நாட்டின் சொந்த வான் பாதுகாப்பு மற்றும் ஆர்டிக் எல்லை கண்காணிப்பு முதலானவற்றை பலப்படுத்துவதற்காக பல $1 பில்லியன் செலவில் அதிநவீன ரேடார் விமானங்களை வாங்குவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கனேடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஸ்டீவன் மெக்கினன் விடுத்துள்ள அறிவிப்பின்படி நாட்டின் பழைய கண்காணிப்பு விமானங்களுக்கு

0: பதிலாக புதிய விமானங்களை வாங்க அமெரிக்காவின் போயிங் மற்றும் ஸ்வீடனின் சாப் ஆகிய இரண்டு நிறுவனங்கள் இறுதி பட்டியலுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளன. நமது வழக்கு வலிமையானது மற்றும் சுதந்திரமானது என்ற கனடாவின் புதிய பாதுகாப்பு கொள்கையின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆர்டிக் பகுதிகளில் ரஷ்யா மற்றும் சீனாவின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கு இந்த அதிநவீன ரேடார் விமானங்கள் மிக அவசியமானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் 2027 கையெழுத்தாகும் என்றும், 2030களின் தொடக்கத்தில் இந்த விமானங்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்மணி சித்துப்பாத்திய மனித புதைக்குழி அகழ்வில் இன்று சிறுவர்களுடைய 80 தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சம்மணி சித்துப்பாத்திய மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. இன்று 259 மனித இன்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றுள் 254 எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 14 புறப்பொருட்களும் இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அகழ்வின்போது தொழியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றுள்ளனர். மட்டக்களப்பு வாவியில் அடையாளம் தெரியாத 2 ஆண்களின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளமை அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு வாவியிலிருந்து இன்று 2 ஆண்களின் உடலங்கள் மிதப்பதைக் கண்ட பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த மட்டக்களப்பு காவல்துறையினர் உடலங்களை மீட்டுள்ளனர். உடலங்கள் இதுவரையில் அடையாளம் காணப்படாத நிலையில் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் அவசரகால நிலையை நீடிப்பதற்கான தீர்மானம் 139 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடியது. இதன்போது பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழான இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 145 வாக்குகள் கிடைத்தன. எதிராக 6 வாக்குகள் மாத்திரமே அளிக்கப்பட்டன. அதற்கமைய குறித்த சட்டத்தின் கீழான தீர்மானம் 139 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மெட்ரோ பேருந்து திட்டத்துக்காக சுமார் 7 பில்லியன் ரூபாய் பொதுப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த சங்கத்தின் தலைவர் கமனு விஜயராத்ன, மெட்ரோ பேருந்து திட்டம் என்பது இலங்கை போக்குவரத்து சபையின் தற்போதைய முறையை வேறொரு பெயரில் அறிமுகப்படுத்தும் முயற்சியே அன்றி வேறில்லை என்று தெரிவித்தார். இலங்கையின் பயணிகள் போக்குவரத்து உட்கட்டமைப்பு ஏற்கனவே இலங்கை போக்குவரத்து சபையினால் சீரழிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கை போக்குவரத்து சபையின் காரணமாகவே இலங்கையின் போக்குவரத்துத்துறை அழிந்தது. இப்போது மெட்ரோ பேருந்துகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் மீண்டும் அதே தவறை செய்கிறது என்று அவர் சாடினார். இந்த திட்டத்தின் ஊடாக திரைசேரியின் நிதி சூறையாடப்படுவதாக குறிப்பிட்ட அவர் இதனை ஒரு தேசிய குற்றம் என்று வர்ணித்தார். புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்துவதால் பொது போக்குவரத்தில் நிலவும் முறையான சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்காது எனவும், இது பழைய தோல்விகளையே மீண்டும் பிரதிபலிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அர்த்தமுள்ள மேம்பாடுகள் எதனையும் வழங்காமல் மக்களின் வரிப்பணத்தை மாத்திரம் இந்த திட்டம் வீணடிப்பதாக அவர் மேலும் வாதிட்டார். டெனியாய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் இன்ஃபுளுன்சா போன்ற ஒரு வகை வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருவதன் காரணமாக டெனியாய கல்வி வலயத்தில் உள்ள 4 முக்கிய பாடசாலைகளை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து டெனியாய வரைய கல்வி பணிப்பாளர் நிஷாக ஹெட்டிகோட தெரிவிக்கையில், பாடசாலை மாணவர்களிடையே இந்த வைரஸ் தொற்று மேலதிகமாக பரவுவதை தடுக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. தென்மாகாண ஆளுநர் அலுவலக வழங்கப்பட்ட ஆலோசனைகளுக்கு அமையவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி டெனியாய தேசிய பாடசாலை, டெனியாய புனித மெத்யூஸ் இருமொழி பாடசாலை, டெனியாய ராஜபக்ச வித்யாலயம், பலேகம சித்தார்த்த ஆரம்ப பாடசாலை ஆகிய 4 பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. சுகாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட இந்த முடிவுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பெற்றோர்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதேவேளை காய்ச்சல் அறிகுறிகள் தென்படும் மாணவர்களை உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வழங்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா நெயர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கையூட்டல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசாங்க எஸ் போதுரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். முன்னதாக ஸ்ரீலங்கா நெயர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யபோது கையூட்டல் பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அதன் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் பிணையை ரத்து செய்யுமாறு கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது. கபில சந்திரசேனவின் பிணையை ரத்து செய்து வழக்கு விசாரணை முடியும் வரை அவரை மீளவும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஆணைக்குழு கோரியது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் கொடுக்கல் வாங்கலில் சுமார் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கையூட்டலாக பெற்றதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னதாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேனவுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னரே பிணை வழங்கப்பட்டிருந்தது. கபில சந்திரசேன தனக்கு வழங்கப்பட்ட பிணையின் நிபந்தனைகளை மீறியுள்ளதாகவும் இதன் மூலம் நீதிமன்றத்தின் நம்பிக்கையை சீர்குலைத்துள்ளதாகவும் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான பிடியாணை ஒன்றை பிறப்பிக்குமாறு ஆணைக்குழு நீதிமன்றில் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: அடுத்து இந்திய செய்திகள்.
0: 2026 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தவைக்க தலைவர் விஜய்க்கு முதலமைச்சர் அந்தஸ்திலான பாதுகாப்பு வாகனங்கள் மற்றும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டது குறித்து ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர் கேள்வி எழுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தமிழ்நாடு அரசு அதிகாரிகளிடமும் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோரிடமும் இது தொடர்பாக ஆளுநர் விளக்கம் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் நேரு விளையாட்டரங்கில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை தொடங்குமாறு அதிகாரிகளுக்கு யார் அறிவுறுத்தினார்கள் என்றும் அவர் கேட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆளுநரின் கேள்வி ஒருபுறம் இருக்க, ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு முறைப்படி பதவியேற்ற பின்னரே அரசு மரபுப்படியான பாதுகாப்பை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறி அந்த வாகனங்களை விஜய் தாமாகவே முன்வந்து திருப்பி அனுப்பியதாக தவைக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் 113 இடங்களை பெற்றுள்ள தவைக்க ஆட்சி அமைக்க தேவையான 118 என்ற பெரும்பான்மை எண்ணிக்கையை ஆளுநரிடம் நிரூபிக்க வேண்டிய சூழலில் இந்த சர்ச்சை எழுந்துள்ளதாக இந்திய ஊடக செய்தி வெளியிட்டுள்ளன.
1: ஐ தமிழ் உலகச் செய்திகள்.
0: லெபனானின் பெய்ரூத் நகரில் ஹிஸ்புல்லா அமைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிறகு இஸ்ரேல் நேற்று முதன்முறையாக வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் உயரடுக்கு ரத்வான் படையின் தளபதி இலக்கு வைக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலில் அந்த தளபதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள போதிலும் இஸ்ரேலிய ராணுவமோ அல்லது ஹிஸ்புல்லாவோ அதனை உடனடியாக உறுதிப்படுத்தவில்லை. இந்த தாக்குதல் அமெரிக்க ஈரான் சமரசத்தின் ஒரு பகுதியான போர் நிறுத்தத்துக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. லெபனானின் தென்பகுதியில் தாக்குதல்கள் தொடர்வதால் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூதி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஜுலையா நகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே லெபனான் பிரதமர் நவாம் சலாம் மற்றும் ஜனாதிபதி ஜோசப் அவுன் ஆகியோர் இஸ்ரேலுடன் உயர்மட்ட சந்திப்பு நடத்துவதற்கு இது சரியான தருணம் அல்ல என கூறியுள்ளனர். மேலும் இஸ்ரேலிய படைகள் திரும்பப் பெறுவதற்கான கால அட்டவணையே தற்போது தேவை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த மார்ச் 2ஆம் தேதி தொடங்கிய இந்த மோதலில் லெபனானில் 2700க்கும் மேற்பட்டோரும் இஸ்ரேல் தரப்பில் 17 வீரர்களும் உயிரிழந்துள்ளனர்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: அதிநவீன ரேடார் விமானங்களை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ள மத்திய அரசு. சம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வில் சிறுவர்களுடைய 80 தொகுதிகள் மீட்பு. மெட்ரோ பேருந்து திட்டம் ஒரு தேசிய குற்றம், அரசாங்கத்தின் மீது கேமனு விஜயரத்ன கடும் விமர்சனம். முதலமைச்சருக்கான பாதுகாப்பை தவைக்க தலைவர் விஜய்க்கு வழங்கியது யார்? அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கும் ஆளுநர். ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட தளபதியை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல். இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நமது அடுத்த பிரதான செய்திகளை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம்.

0: உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்கணும் அப்படின்னா நீங்க நான் சொல்ற இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தலாம். சரியா, மான்ட்ரியல்ல இருந்து நீங்க அழைப்பினை ஏற்படுத்துறீங்கன்னா 514 584 102 9 என்கிற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தலாம். டொரண்டோல இருந்தா 416 584 102 9 என்கிற தொலைபேசி இலக்கத்திற்கு தான் நீங்க அழைப்பினை ஏற்படுத்தணும். அதனால குட்டியா ஒரு பிரேக் எடுத்து சூப்பரா வைபா பாடல் கேட்கணும்னா இசை கொண்டாட்டத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. இப்போ தென்னிந்திய சினிமா திரைப்பட ரசிகர்கள் எல்லாத்துக்குமே வந்து துல்கர் சல்மான் அப்படின்ற ஒரு இளம் நடிகரை கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அதுவும் அவருடைய அப்பா மம்முட்டி அப்படின்றது சொன்னேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி மம்முட்டியினுடைய மகன் அப்படின்றதையும் கடந்து துல்கர் சல்மான் ஒரு தனித்துவமான நடிகர் தயாரிப்பாளர் இப்படின்னு பன்முகங்கள் கொண்டவராக மாறி வராரு. அந்த வரிசையில அவருடைய 40th திரைப்படமான ஐ ஆம் கேம் அப்படின்ற ஒரு திரைப்படம் வரப்போகுது இந்த வருடத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்துல. இந்த திரைப்படத்தினுடைய போஸ்டர், இந்த திரைப்படம் குறித்த அறிவிப்புகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஐ ஆம் கேம் அப்படின்ற இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது, தோணுது. ஆர்டிஎக்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து இந்த திரைப்படத்தில இருந்த பாடலுக்காக பிரபல்யமாக இருந்தது. இந்திய ரசிகர்கள் மட்டும் இல்ல, உலகளாவிய ரசிகர்கள் எல்லாரிடத்திலுமே நீல நிலவே அப்படின்ற பாடல் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த பாடலாக இருந்தது. அந்த திரைப்படத்தை இயக்கிய நஹாஸ் ஹிதாயத் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்துல மிஷ்கின், ஆண்டனி வர்கீஸ், கயாடு லோகர், கதீர் இப்படின்னு நிறைய நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படம் எப்படியான திரைப்படமாக இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். என்ன காரணம்னா, துல்கர் சல்மான் அவர்கள் தெரிவு செய்து நடிக்கும் திரைப்படங்கள் எல்லாமே வந்து நம்ம எல்லா இடத்துலயுமே அந்த படம் வரும்பொழுது இந்த படம்லாம் பெருசா நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருப்போம். ஆனா வேற லெவல்ல இருக்குப்பா இந்த படம் அப்படின்ற மாதிரி திரைப்படம் வந்து விமர்சன ரீதியாக வரவேற்பு பெறும். இந்த திரைப்படம் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ ஆர்டிஎக்ஸ் திரைப்படத்துல இருந்து பாடல் வருதுக்கு போ.
1: பரையட்டேன்னு
2: பரையட்டே
1: பரையட்டே
2: தம்பரேண்டா.

0: ஆசை திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் கிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்டீங்க. நேரம் இப்பொழுது 12:31.
1: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
2: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமல் மொபைல் ஆப்,
1: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமல் ரேடியோ மொபைல் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு.
3: தமிழின் பெருமைகளோடு மாண்ட்ரியலில் ஐ தமிழ் எஃப்எம்

நல்ல பாடல். சுக்ரன் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனியுடைய இசையில சங்கீதா மகாதேவன் மற்றும் திப்பு பாடினாங்க அந்த பாடல. இப்போ தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் வருது அப்படின்னு தான் சொன்னோம். அந்த வகையில புதுமுக நடிகைகள், அதாவது இளம் நடிகைகள்லாம் நிறைய பேர் தமிழ் சினிமாவை நோக்கி படையெடுக்க தொடங்கிட்டாங்க. அதுலயும் குறிப்பா மலையாள சினிமாவில இருந்து நிறைய திறமையான நடிகர்லாம் இப்போ நடிகைகள்லாம் வந்து தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்தா படம் நடித்து இருக்காங்க. அதுல இப்போ வந்து எப்பவுமே ட்ரெண்ட்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய நட்சத்திரங்களோட, டாப் நட்சத்திரங்களோட நடிச்சிருக்காங்க நம்ம மமிதா பைஜு. அமிதா பைஜு அவர்களுடைய நடிப்புல கூடிய சீக்கிரம் வரப்போற திரைப்படம் தான் இரண்டாவது வானம். இந்த இரண்டாவது வானம் திரைப்படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் ராம்குமார் அவர்கள். யாரு ராம்குமார் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ராம்குமார் யாருன்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல, இந்த குறுந்திரைப்பட இயக்குனர்களாம் தமிழ் சினிமாவுக்குள்ள வந்த காலத்துல இவரும் ஒரு சிறப்பான இயக்குனரா முண்டாசுப்பட்டி அப்படின்ற திரைப்படத்தை கொடுத்திருந்தாரு. அந்த திரைப்பட இயக்குனர் ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு இப்போ இரண்டாவதாக இயக்குற திரைப்படம் தான் இந்த இரண்டாவது வானம். சா, நல்ல ரைமிங்கா அவரே வந்து யோசிச்சு கிரியேட்டிவா படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க போல. இதுல நம்ம விஷ்ணு விஷாலோடு இணைந்து நடிச்சிருக்கிறாங்க மமிதா பைஜு. இது தொடர்பாக சமீபத்துல ராம்குமார் அவர்கள் ஒரு பேட்டி சொல்லும் பொழுது, அவங்க மலையாளத்துல வந்து திரைப்படத்துல நடிச்சு பிரபல்யமான கால பகுதியிலேயே வந்து அவங்களை இந்த திரைப்படத்திற்கு புக் பண்ணி விட்டதாக சொல்லியிருந்தாரு. அதற்கு பிறகு என்ன, நாங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க நிறைய திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்க என்ன பண்றது, பரவாயில்ல, அவங்க இப்போ வந்து நிறைய பிரபல்யமான திரைப்படங்கள்லாம் நடிச்சதுக்கு பிறகு அந்த பீக்ல இருக்கும்போது எங்களுடைய திரைப்படத்தை நாங்க வெளியிடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இவ்வளவு திறமையான, இத்தனை வாய்ப்புகளோட நிறைய நல்ல திரைப்படங்கள் நடித்திருக்கக்கூடிய நடிகை மமிதா பைஜுவை எங்களுடைய திரைப்படத்துல ஒரு நடிகையாக நாங்க பயன்படுத்துறது நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். முண்டாசுப்பட்டி மாதிரியே ராம்குமார் அவர்களுடைய இந்த இரண்டாவது வானம் திரைப்படமும் டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா நல்ல ஒரு காதல் திரைப்படமாக இருக்குதா இல்லையான்னு படம் வந்த பிறகுதான் தெரியும். பார்க்கலாம் இந்த திரைப்படம் விஷ்ணு விஷால் அவர்களுக்கு ஒரு நல்ல கம்பேக்காக அமைதா இல்லையா அப்படின்னு. இப்போ விஷ்ணு விஷால் பத்தி பேசியாச்சு, அவருடைய படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்கறது தானே வாஸ்தவமான விஷயம். வாங்க கேட்டு வந்துடலாம்.

0: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். மொன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10ஆம் தேதி வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
1: தொடர்புகளுக்கு பானு 514-833-555.
3: ஒண்ணுதானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னல பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
5: இது இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
3: எதா கேக்குற?
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
6: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail, 514-468-7424.
7: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
8: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
9: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
8: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
9: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக்கொள்ளுங்கள்.
1: Fish Cartel, இலக்கம் 1581, Rue Gentilon East, Montreal, Fabry Metro க்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581. தமிழ் காற்றை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் FM 102.9 அலைவரிசையில்.

1 2 3 திரைப்படத்திற்காக தேவாவின் சிறு சங்கர் மகாதேவன் மற்றும் மனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல கேட்டாச்சு. அடுத்து இன்னும் ஒரு சிறப்பான பாடல் வருது. அந்த பாடலோட நானும் இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போறேன். தொடர்ந்து ஐட்டமோட நினைஞ்சிருங்க, உங்களை ஜாலியா மகிழ்விக்கிற மாதிரி நேரம் போறதே தெரியாதுப்பா அப்படின்னு பாடல்கள் நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்துட்டு இருக்குது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாருமே சந்திக்கும் வரைக்கும் இப்போ இந்த தருணம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நிஷாந்தா. நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.

உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது கா

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல் தான்.